0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-688-24-26.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462. Some condition apply.
8: Your favorite music on your favorite station 102.7.

நேரம் 8:21 இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். டொரண்டோவினுடைய காலநிலையை பொறுத்தவரை இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 24 ஆகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் அதிக மகிழ்ச்சியான மாகாணம் எது அப்படி என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. கனடாவில் உள்ள அனைத்து மாகாணங்களையும் விட கியூபெக் மாகாண மக்கள் அதிக மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்வதாக லெஜர் நிறுவனத்தின் 2026 ஆண்டிற்கான மகிழ்ச்சி குறியீடு ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. 100க்கு 74.5 புள்ளிகளை பெற்று கனடாவின் மிகவும் மகிழ்ச்சியான மாகாணம் என்ற பெருமையை கியூபெக் தட்டி சென்றுள்ளது. எதிர்காலம் குறித்த நம்பிக்கை குறியீட்டில் கியூபெக் 72.2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றதாம். நாட்டின் பிற பகுதிகளில் இது 66.6 மட்டுமே இருக்கின்றது. கியூபெக்கில் வரும் 22% மக்கள் மட்டுமே தங்களை மகிழ்ச்சியற்றவர்கள் அப்படி என்று தெரிவித்திருக்கின்றார்களாம். நாட்டின் பிற பகுதிகளில் இந்நிலை 33% இருக்கின்றது. கனடாவின் பெரிய நகரங்களுக்கான தரவரிசையில் கியூபெக் மாகாணத்தில் உள்ள மொன்ட்ரியல் நகரம் 72.7 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கின்றது. கியூபெக்கு அடுத்தபடியாக நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லப்ரடர் 71.0 என்ற வீதத்திலும் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றது. அதேபோன்று நியூ பிரன்ஸ்விக் 3ஆம் இடத்தை பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தவரை 69.3 புள்ளிகளுடன் நடுத்தர இடத்திலும், அதேபோன்று பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் 67.7 புள்ளிகளுடன் கடைசி இடத்திலும் இருக்கின்றதாம். கனடாவின் தேசிய சராசரி மகிழ்ச்சி புள்ளி கடந்த ஆண்டின் 68.7 தற்பொழுது 70.5 உயர்ந்திருப்பதாக கூட அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பாதுகாப்பான வாழ்வியல் சூழல், இயற்கை வளங்கள் மற்றும் நல்ல சமூக உறவுகளே மக்களின் மகிழ்ச்சிக்கு முதன்மை காரணங்களாக அமைகின்றன என்றாலும் கூட அதிகரித்து வருகின்ற இந்த வாழ்க்கை செலவினங்கள் மற்றும் நிதி நெருக்கடிகளே கியூபெக் உட்பட ஒட்டுமொத்த கனடியர்களின் மகிழ்ச்சிக்கு முதன்மை தடையாக இருப்பதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்ற பாடல் ரெட்டிவால் குருவி திரைப்பட பாடல்.

0: உலகளாவிய ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் தீவிரமான எல்னினோ காலநிலை நிகழ்வு கனடாவில் வழக்கத்தை விட மென்மையான குளிர்காலத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என சுற்றுச்சூழல் கனடாவின் வானிலை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல்னினோ நிகழ்வு உச்சம் பெறலாம் என்ற போதிலும் வரும் ஆண்டு இலை துளிர்காலம் வரையில் அதன் விளைவுகள் நீடிக்கலாம் என அவர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த கால திமுக ஆட்சிகளின் ஊழல்கள் குறித்த ஆதாரங்களுடன் முதலமைச்சர் விஜய் வழங்கிய பதிலுரையால் சட்டமன்றத்தில் பாரிய சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை கடிதங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கட்சி நிதி என்னும் பெயரில் இடம்பெற்ற லஞ்சத்தால் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் அவரது மகனான முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் நேரடியாக பலனடைந்ததாக சாடியுள்ளார். முதலமைச்சர் விஜயின் பதிலுரையின்போது சட்டமன்றத்தில் கடுமையான அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் தரையில் அமர்ந்து போராடியதுடன் இறுதியில் வெளிநடப்பு செய்தனர். இலங்கையில் மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான இனவாத செயல்களால் அறியப்பட்ட அம்பிட்டிய சுமனரத்ன தேரர் புவியியல் ஆய்வு பணியக அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை விளக்க மறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்ட்லர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்ப்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742
3: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: இசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம். அலி அர்ஜுனா திரைப்படப்பாளோடு நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் விளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். டொராண்டோவில் காலநிலையை பார்த்தால் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 22 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்று நள்ளிரவை பொறுத்தவரை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 18 காணப்படும். நாளை காலை 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 15 காணப்படும். அதேபோன்று நாளை மதிய வேளை அளவில் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 26 காணப்படும். நாளை மாலை வேளை அளவில் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடல்நிலை 27 காணப்படும். அதேபோன்று டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் அபர்ணா AJ. நன்றி நேயர்களே, வணக்கம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினாக்கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா Holistic Wellness Clinic. Appointments ஐ புக் பண்ணாலே உங்கள் ஷாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
5: FM 102.7 East FM.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹோண்டா. பிராண்ட் நியூ ஹோண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹோண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹோண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித்இன் 24 அவர்ஸ், ஃபண்டட் வித்இன் 72 அவர்ஸ்.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்துக்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777, மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
12: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
13: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
12: இஸ் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர்

0: சிக்ஸ்யாரின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
1: 6474598669.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 6476088447.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: நல்ல பாட்டு நாலு விஷயம்
6: FM 102.7 East FM.

0: நாட்டுக்கரு பண்பலை East FM 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
0: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
2: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன்டாக்ஸ்.ca.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-462-4 Some condition apply.
0: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Welcome to New Ocean Supermarket.
2: நீர் இறைச்சி எல்லாம் கூட

0: நகைக்கான
1: கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. Petrukolvadil siramangalai sandikkirgala. No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nai udanukudan email oodaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: Your favorite music on your favorite station, 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆகவே சந்தோஷமாக வாழ்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் 8 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃபம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃபம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான

இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:08 நிமிடம். கனேடிய செய்திகள். சோனோவின் தற்போதைய வெப்பநிலை 17°C 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக 24°C வெப்பநிலை 28 இருக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த வாரத்தின் வெப்பநிலை பார்க்கலாம். நாளை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 26°C 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். வியாழக்கிழமை 24°C 27 உணரப்படும். வெள்ளி 21°C 22 இருக்கும். சனிக்கிழமை 24°C 29 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் 24°C 28 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்காவிற்கு எதிரான கனடாவின் வரிகள் இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்று நள்ளிரவு முதல் அமெரிக்கா மீது கனடா விதித்துள்ள 27.6 பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களுக்கான வரிகள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. இது இருநாட்டு வர்த்தக பதற்றத்தை மேலும் தீவிரமாக்கும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அமெரிக்காவின் வரிகளை தமது தொழிலாளர் தின செய்தியில் பிரதமர் மாகாணி சாடியிருந்தார். அதேபடி இரு நாடுகளுக்கும் இடையில் இறுதிநேர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் முன்னெடுக்கப்படவில்லை என கனேடிய பிரதமரின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. நள்ளிரவு முதல் 700 அதிகமான அமெரிக்க பொருட்கள் மீது கனடாவில் 15% முதல் 50% வரை கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது விதித்த 50% வரிக்கு விடுக்கப்படும் நேரடி பதில் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. கனடாவின் எதிர்வரிகள் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இந்த வர்த்தக போரினால் கனடா நுகர்வோருக்கு ஏற்பட போகும் பொருளாதார பாதிப்புகள் குறித்த உண்மைகளை பிரதமர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியா வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஏன் முடிவடைந்தன, நிராகரிக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் என்ன என்பதையும் பிரதமர் மாகாணி நாடாளுமன்றத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்தும் கனடாவை குறிவைத்து சமூக ஊடகங்களில் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார். கனடாவின் எதிர்வரிகள் அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்த நிலையில் நேற்று கனடாவை தனிப்பட்ட முறையில் குறிவைத்து தனது சமூக ஊடக பக்கங்களில் டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான வசைச்சொற்கள் அச்சுறுத்தல்களை பதிவிட்டார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான 18-மாத கால வர்த்தக போரில் மிக முக்கியமான வாரம் இதுவென பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். கனடாவின் எதிர்வரிகள் மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டவையாக இருப்பது என நிபுணர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் வரவிருக்கும் நவம்பர் மாத இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் ஆதிக்கம் செலுத்தும் ஊசலாடும் மாநிலங்களில் வாக்காளர்களை குறிவைத்து கனடாவின் வரிகள் திட்டமிடப்பட்டு விதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். கனடா அமெரிக்க இடையிலான வர்த்தக போர் அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியில் மிக முக்கியமான தேர்தல் காரணியாக மாற்றமடைந்துள்ளது. கனேடிய இறக்குமதிகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள புதிய வரிகள் வர்த்தக போர் ஆகியன அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியில் மிக முக்கியமான தேர்தல் காரணியாக மாற்றம் பெற்றுள்ளது. நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் இரு ஆளும் கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடுமையான வரிகளால் அமெரிக்காவின் அன்றாட பொருட்களின் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இது நுகர்வோர் மற்றும் வணிகர்களிடம் கடுமையான அதிருப்தியினை தோற்றுவித்துள்ளது. கனடாவுடன் நெருக்கமான வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ள மிச்சிகன், ஓஹியோ, மெயின், லோவா, அலாஸ்கா போன்ற முக்கிய அமெரிக்க எல்லை மாநிலங்களில் இந்த விடயம் தேர்தல் களத்தை பெரிதும் பாதிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த வர்த்தக போரால் தமது வாழ்வாதாரமும் உள்ளூர் வேலை வாய்ப்புகளும் பாதிக்கப்படுவதாக கூறி அமெரிக்க தொழிலாளர்கள் நுகர்வோர் தமது வாக்குரிமையின் மூலம் இதற்கு பதில் கொடுக்க தயாராகி வருகிறார்கள். கனடாவை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்த முடிவு தற்போது உள்நாட்டில் உள்ள அமெரிக்க வாக்காளர்களின் எதிர்ப்பை சந்தித்து வருவது அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் தமது வானூர்திகளை விற்பனை செய்ய வேண்டுமானால் கனடாவை தளமாக கொண்ட பம்பாலியர் நிறுவனம் அமெரிக்காவில் தமது வானூர்திகளை தயாரிக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க சந்தை வேண்டுமெனில் அவர்கள் இங்கு உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்காவை ஒரு பிக்கி பேங்க் போன்று நடத்துவதை நிறுத்த வேண்டும் என சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையில் வர்த்தக மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வெளியாகியது. கனேடிய பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்துள்ளதால் அதற்கு பதிலாக கனடாவும் இன்று முதல் அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரிகளை நடைமுறைப்படுத்துகிறது. கனடா தனது நாட்டின் வங்கிகளையும் அமெரிக்க நிறுவனங்களையும் தமது சந்தையில் வியாபாரம் செய்ய அனுமதிக்கவில்லை என ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இருந்த போதிலும் பம்பாரியா நிறுவனத்தின் 50% வருமானம் அமெரிக்காவினால் கிடைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் ட்ரம்பின் அறிவிப்பு நெட் ஜெட்ஸ் போன்ற பெரிய தனியார் ஜெட் வானூர்தி நிறுவனங்களை நேரடியாக பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இந்த வருட குளிர்காலம் வழமைக்கு மாறானதாக முற்றிலும் வெதுவெதுப்பானதாக மாறும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள வரலாறு காணாத தட்ப வெப்பநிலை மாற்ற காரணியாகவும்
சூப்பர் சார்ஜ்ட் எல்னினோ தீவிரமடைந்து வருவதால் இந்த வருடம் கனடாவின் குளிர்காலம் வழமைக்கு மாறாக முற்றிலும் வெதுவெதுப்பாக மாறும் என முன்னணி காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். இந்த ஆண்டு உருவாகியுள்ள எல்னினோ காலநிலை மாற்றம் வரலாற்றில் மிக வலுவான ஒன்றாக இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை அமைப்பு எச்சரித்தது. இதனால் எதிர்வரும் மாதங்களில் உலகம் முழுவதிலும் கடுமையான வெப்பநிலைகள் தீவிர வானிலை மாற்றங்கள் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளது. இது கனடாவின் குளிர்காலத்தில் எதிரொலிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கனடாவின் இந்த வருட பனிப்பொழிவு பெருமளவில் குறைந்து குளிர்காலம் மிகவும் மிதமான வெப்பநிலை கொண்டதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த மிதமான குளிர்காலம் வறட்சி சுற்றுச்சூழல் கவலைகளை ஏற்படுத்தும். பனிப்பொழிவு குறைவதால் அடுத்த வருடம் வசந்த காலத்தில் கடுமையான நீர் பற்றாக்குறை, வறட்சி மற்றும் காட்டுத்தீ போன்ற சுற்றுச்சூழல் அபாயங்கள் மிக மோசமாக அதிகரிக்கும் என ஆய்வாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா ஆரம்பித்துள்ளது. உலக புகழ்பெற்ற 51வது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா செப்டம்பர் 10ஆம் தேதி ஆரம்பமாக 20ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த திரைப்பட விழாவில் தமிழ் திரைப்படங்களும் தமிழுடன் தொடர்புடைய பல்வேறு மொழி இந்திய திரைப்படங்களும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரையிடப்படுகின்றன. இம்முறை திரையிடப்படும் முக்கியமான தமிழ் திரைப்படங்கள் பல்வேறு மொழிகளில் உருவான இந்திய திரைப்படங்களில் டொரத்தி, ஹாஃப் ஆகியன உள்ளடங்குகின்றன. இந்த திரைப்பட விழாவிற்காக டொரண்டோ நகரின் முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. செவ்வாய்க்கிழமை முதல் டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் உள்ள முக்கிய சாலைகள் திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் கொண்டாட்டங்களுக்காக முழுமையாக மூடப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாலை மூடல்கள் காரணமாக பொது போக்குவரத்திலும் மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த திரைப்பட விழாவை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் டொரண்டோவில் குவிய ஆரம்பிக்கும் நிலையில் டவுன்டவுன் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என மாநகராட்சியும் போக்குவரத்து துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:14

0: இசையெல்லாம் கேட்கும் இசை இசைஎஃப்எம் 102.7
1: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பு டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4046.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-8-9552
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7
7: 7:23 விடாம்

0: இலங்கை செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இன்று அமர்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு எதிரான சிறப்பு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இந்த அறிக்கையில் 2025 ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து இலங்கையின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் சட்ட சீர்திருத்தங்கள், நிறுவனங்களை பலப்படுத்துதல் மற்றும் விசாரணைகள் ஆகியவை வேகம் எடுத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அவற்றின் அமலாக்கம் இன்னமும் சீரற்ற நிலையில் தொடர்வதாகவும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த நிலைமையில் அரசாங்கம் தமது 2026 நல்லாட்சி செயல்திட்டத்தை வெளியிட்டுள்ளமை பாராட்டப்பட்டுள்ளது. பொது பயன்பாட்டு உரிமையாளர் பதிவேட்டை நிறுவுதல், பொது கொள்முதல் சட்டத்தை இயற்றுதல் மற்றும் லஞ்சம் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை பிராந்திய அலுவலகங்கள் ஊடாக பரவலாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை உள்ளடக்கிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரம் புதிய விசாரணைகளை ஆரம்பிப்பதை தூண்டியுள்ளது. இது தொடர்பான வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளும் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த உயர்மட்ட ஊழல் வழக்குகளுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்கள் சிலர் உயிரை மாய்த்துக் கொண்டு உயிரிழந்த சம்பவங்கள் குற்றவாளிகளை கண்டறிவதிலும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதிலும் பெரும் பின்னடைவையும் சிக்கலையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இறுதிப்போரில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா மறுத்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தன் மீதான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் சர்வதேச அளவில் தன் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளுக்கான அடிப்படை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கை பாதுகாப்பு படையினர் விடுதலை புலிகளுக்கு எதிராக தொழில்முறையாக போரிட்டார்கள் என்றும் இறுதி ராணுவ நடவடிக்கையின் போது பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 2020 ஆண்டு அமெரிக்காவிற்கும் 2025 ஆண்டில் பிரித்தானியாவும் தன் மீது விதித்துள்ள தடைகளுக்கான காரணங்களை தொடர்ந்தும் தான் கூறி வருவதாக கூறிய அவர் தான் ஒரு போர்க்குற்றவாளி அல்ல என்றும் தாய்நாட்டுக்காகவே போரிட்டதாகவும் கூறியுள்ளார். ராணுவத்தினர் வேண்டுமென்றே பொதுமக்களை இலக்கு வைக்கவில்லை என்று குறிப்பிட்ட சவேந்திர சில்வா போரின் போது பொதுமக்கள் உயிரிழந்திருக்கலாம், ஆனால் அவை திட்டமிட்டு செய்யப்பட்டவை அல்ல என விளக்கம் அளித்தார். 2009 ஆண்டு இறுதி போர்க்காலத்தில் தனது 58th படைப்பிரிவு 123,000 அதிகமான பொதுமக்களை மீட்டதாகவும் சரணடைந்த 12,000 விடுதலை புலிகள் உறுப்பினர்களில் 75% அதிகமானோர் தமது படைப்பிரிவிடம் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். அவ்வாறு சரணடைந்தவர்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு சமூகத்தோடு இணைக்கப்பட்டதாகவும் சவேந்திர சில்வா கூறியுள்ளார். விடுதலை புலிகளின் வடபிராந்திய சிரேஷ்ட தளபதியொருவர் சிவிலுடையில் ஆயுதத்துடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் சீருடை அணியாத போராளிகள் கொல்லப்படும் போது அவர்கள் பொதுமக்களாக கணக்கெடுப்பிடும் சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்தார். விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடியங்களாக பயன்படுத்தியதாகவும் சவேந்திர சில்வா குற்றம் சுமத்தியிருக்கிறார். அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் சர்வதேச ரீதியில் ராணுவத்தின் பக்க நியாயங்களை சரியாக முன்வைக்க தவறியதே தன் மீதான குற்றச்சாட்டுகள் சர்வதேச அளவில் வலுப்பெற காரணம் எனவும் அவர் விமர்சித்தார். குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்துடன் கூடிய ஆதாரங்களுடன் நேரடியாக விவாதத்துக்கு வருமாறு சர்வதேச அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்த அவர் தவறு நடந்திருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் தயார் என்றும் கூறினார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கையை சென்றடைந்தார். இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு முன் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டார். 3 உத்தியோகபூர்வ விஜயத்திற்காக புதுடெல்லியில் இருந்து இலங்கை புறப்பட உள்ளதாகவும் இந்த விஜயத்தின் போது இலங்கை தலைவர்களுடன் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இலங்கையில் வாழும் இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்தார். தமது நீண்டகால பங்களிப்பு மற்றும் ஆழமான வரலாற்று நாகரிக தொடர்புகளுக்கு அப்பால் அயல் நாடுகளுக்கு முதலுரிமை மற்றும் மகசர் ஆகிய முன்னெடுப்புகளின் கீழ் இலங்கை தமது மிக முக்கிய பங்காளிகளில் ஒன்று என ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது பாதுகாப்பு, பொருளாதார ஈடுபாடு, கடல்சார் விவகாரங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிதா விவரத்தினை இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்படவுள்ளது. இருந்த போதிலும் அதனை சீர்குலைக்கும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கைது நடவடிக்கையினால் தளராமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பேரணிக்கு ஐக்கிய தேசிய கட்சி வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளக்கம் நிலையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டார். சபாநாயகர் வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையருமான சேனக பெல்தன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமன நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் ஊடாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரனிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கைக்கு அமைவாக அவர் நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் குடும்ப உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவருக்கு வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவை உட்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விளக்கமில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் நலன்களை விசாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் முதல் பெண்மணி ஷரந்தி ராஜபக்ஷ ஆகியோர் நேற்று விளக்கமில் சிறைச்சாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேடிய சோமனர் எண்ணத்தினரை எதிர்வரும் செப்டம்பர் 11 வரை விளக்கு நிலையில் வைக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. புவிச்சரிதவியல் அழவை மற்றும் சுரங்கப் பணியக அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:39 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காலசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் ABS Mr. P. Singaraj
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கும் மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள். 647-608-8447
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும் ஏன்னா இது

அனைத்துலக செய்திகள். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடனான போருக்கு மத்தியில் ஈரான் அரசு தனது நாட்டில் சிறு ஆயுதக் குழுக்களின் கைது நடவடிக்கைகள் மற்றும் எல்லை மோதல்கள் குறித்த தகவல்களை தீவிரமாக வெளியிட்டு வருகிறது. இதன் மூலம் போரை ஒரு தேசிய பாதுகாப்பு போராட்டமாக சித்தரித்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தமது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்த ஈரான் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற நாடு தழுவிய போராட்டங்களின் போது வன்முறைகளில் ஈடுபட்டதாக கூறி ஜனாதிபதி எதிர்ப்பு மற்றும் ராணுவ ஆட்சிக்கான ஆதரவு குழுக்களைச் சேர்ந்தவர்களை ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை கைது செய்திருந்தது. ஈரானின் மேற்கு எல்லைப்பகுதியில் ஈராக்கையொட்டிய குர்திஷ் ஆயுதக் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடன் எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு அவை திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஈரானின் தென்கிழக்கு எல்லைப்பகுதிகளில் பிரிவினைவாத பலோச் போராளி குழுவான ஜெஷ் அல் அதால் பாதுகாப்பு படையினருடன் மோதல்களில் ஈடுபடுகிறது. இந்த நிலையில் இந்த ஆயுதக் குழுக்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈரானிய படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரானில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடி, 100% பணவீக்கம் மற்றும் போர் அழுத்தம் காரணமாக மக்கள் மீண்டும் வீதிக்கு வந்து போராடுவார்கள் அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என அமெரிக்கா நம்புவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் அமெரிக்க பொருளாதார தடைகளுக்கு எதிரான திட்டங்களை வகுத்திருப்பதாக ஈரான் ஏற்கனவே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் இடிக்கப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளை அகற்றுவது அங்கு இடிக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களை அழித்துவிடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. காசாவில் போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களை அளிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகளும் நிறுவனங்களும் சர்வதேச குற்றவியல் பொறுப்புகளுக்கு ஆளாக நேரிடும் என ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பனீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக காசாவில் உள்ள இடிபாடுகளை அகற்றுவது கடந்த கால நிகழ்வுகளை மறைப்பதற்கும் அந்நீதி பெறுவதற்கான ஆதாரங்களை அளிப்பதற்குமான முயற்சியாக இருக்கக்கூடும் என யூரோமெத் உரிமை மனிதுரிமை அமைப்பு தெரிவித்தது. இடிபாடுகளுக்கிடையில் 8,000 அதிகமானோர் பதைந்திருக்கலாம் என பலஸ்தீன அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக உடல்களை மீட்க தேவையான கனரக இயந்திரங்கள் மற்றும் தடயவியல் பொருட்களை இஸ்ரேல் தொடர்ந்தும் தடுத்து வருகிறது. இதேவேளை காசா நகரின் இடிபாடுகளுக்கடியில் மீட்கப்பட்ட 60 சிறுவர்கள் உட்பட சுமார் 100 பேரின் உடல்கள் வடக்கு காசாவில் உள்ள பலஸ்தீன மக்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறுதிச் சடங்குகளை நடத்தினார்கள். இதேவேளை முறையான உபகரணங்கள் கிடைத்தால் 90 நாட்களில் இடிபாடுகளுக்குள் இருக்கும் உடல்களை மீட்க முடியும் என காசாவின் குடிமை பாதுகாப்பு படை தெரிவித்தது. இஸ்ரேலில் தங்கியுள்ள பிரித்தானிய தூதுவரை உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேலின் நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் கூறியுள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் யூத வெறுப்பு கொள்கையை கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பில் பதிவிட்ட அவர் இஸ்ரேல் இடத்தின் பிரித்தானிய மேலாதிக்க காலம் முடிவிற்கு வந்துவிட்டதாக கூறினார். பிரித்தானியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு புத்துணர்வை கொண்டுவரவிருப்பதாக பிரித்தானிய வெளியுறவுச் செயலாளர் எட் மிலிபேண்ட் அறிவித்ததை அடுத்து இந்த ராஜதந்திர மோதல் வெடித்துள்ளது. மேற்கு கரையில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளில் இருந்து வரும் பொருட்கள் மீது பிரித்தானியா இந்த வாரம் வர்த்தக தடைகளை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவே இஸ்ரேலிய அமைச்சரின் கடுமையான எதிர்ப்பிற்கு காரணம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இந்த கோரிக்கையை விடுத்தார். ஓஐசி எனப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் புதிய பொதுச் செயலாளராக இஸ்மாயில் உல் ஷேக் அகமதுடன் தொலைபேசியில் உரையாட போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். பலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்தும் ஈரானின் அறியாண்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் இதன்போது ஓஐசி தலைவரிடம் அராக்ஷி தனது அதிருப்தியை பகிர்ந்து கொண்டார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பதற்றமான சூழலை எதிர்கொள்ள இஸ்லாமிய நாடுகள் யாவும் தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டியதன் அவசியத்தை அராக்ஷி இந்த தொலைபேசி உரையாடலில் வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஹோமோஸ் நீரிணையில் நடைபெற்று வரும் மோதல்களால் உலகளாவிய எண்ணெய் விலை கடந்த 6 வாரங்களில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. உலகளாவிய அளவுகளான பிரெண்ட் ரக மசகெண்ணெய் விலை $197 அதிகரித்துள்ளது. கடந்த 5 நாட்களில் 9%, கடந்த மாதத்தில் 19%, இது அதிகரித்தது. இதேவேளை WTI ரக மசகெண்ணெய் பேப்பாய் $92.27 அதிகரித்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹோமோஸ் நீரிணையில் அமெரிக்கா 3 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கியது. பதிலுக்கு ஈரானின் புரட்சிகர காவல்படை 3 கப்பல்கள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்களை தாக்கியது. சவுதி அரோகாவின் ஜிசான் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 1 மாதத்தில் 2வது முறையாக தாக்கப்பட்டதால் எண்ணெய் விநியோகத்தில் தடை ஏற்பட்டது. ஹோமோஸ் நீரணி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவடைந்தது. கடந்த 10 நாட்களில் தினசரி 10 கப்பல்கள் மட்டுமே இதை கடந்துள்ளன. இதேவேளை அமெரிக்காவின் ஒரு கேலன் பெட்ரோலின் சராசரி விலை $4.15 அதிகரித்தது. ஈரானுடனான போர் ஆரம்பித்த பின்னர் 39% அதிகரிப்பாக அமெரிக்காவின் எண்ணெய் விலை அதிகரிப்பு பதிவாக இருக்கிறது. சாதனை அளவாக ஒரு கேலன் டீசலின் விலை $5.9 கடந்துள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவின் நுகர்வோர் கொள்வரவு செய்யும் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம் தோன்றியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:52

தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். தமக்கு எதிரான பலத்து விமர்சனங்கள் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு இடையில் எதிர்வரும் 2027 ஆண்டு நடைபெறவுள்ள தலைவர் தேர்தலில் மீண்டும் ஜியானி இன்ஃபரினோ போட்டியிடப் போவதாக உலக கால்பந்தாட்ட சங்கமான ஃபிஃபா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 2027 நடைபெறுகின்ற தேர்தலில் போட்டியிடும் தமது முடிவில் இந்த மாதமும் இல்லையென இன்ஃபரினோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான உலகக்கிண ஆரம்ப விழாவின் போது இந்த கேள்விகளை இன்ஃபரினோ தவிர்க்க முற்பட்ட போதிலும் ஃபிஃபா செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தினார். முன்னதாக உலகக்கிண போட்டிகளின் ஒளிபரப்பு மற்றும் வணிக உரிமைகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யும் இவருடைய முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இதனையடுத்து ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு உட்பட பல பிராந்திய கூட்டமைப்புகள் மற்றும் தேசிய சங்கங்கள் இவருக்கு வழங்கிய ஆதரவை மீளப்பெறுவதாக அறிவித்தன. ஃபிஃபாவின் அடுத்த தலைவருக்கான தேர்தல் 2027 மார்ச் 18 மொரோக்கோவின் ரஃபாத் நகரில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் நவம்பர் 18 தேதிக்குள் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.

இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான கெவின் பீட்டர்சன் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் 20-20 கிரிக்கெட் அணிகளின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2027 ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கிண தொடரை இலக்காக வைத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான வெளிப்பந்து தொடரில் பயிற்றுவிப்பாளராக செயல்படும் பிரெண்டன் மேக்லம் தலைமையிலான நிர்வாகக் குழுவுடன் பீட்டர்சன் இணைந்து கொள்வார். எதிர்வரும் ஆஸ்திரேலிய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான சுற்றுப்பயணங்களின் போதும் உள்நாட்டு தொடர்கள் மற்றும் 2027 உலகக்கிண வரையிலான காலப்பகுதி கிரிக்கெட் தொடர் வரையிலும் இவர் இங்கிலாந்து அணியுடன் பணியாற்றுவார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பீட்டர்சன் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள உலகக் கிண்ணத்தை வெல்லும் நோக்கில் இங்கிலாந்து அணிக்கு உதவ தான் அளிக்கப்பட்டதை பெருமையாக கருதுவதாக கூறினார். 2014 சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பீட்டர்சன் ஒரு நாள் போட்டிகளில் 4,440 ஓட்டங்களையும் 20-20 போட்டிகளில் 1,176 ஓட்டங்களையும் பெற்றுள்ளதோடு சர்வதேச கிரிக்கெட் சபையின் ஹால் ஆஃப் ஃபேம் விருதையும் பெற்றுக் கொண்டார். 2010 இங்கிலாந்து 20-20 உலகக் கிண்ணத்தை கைப்பற்றிய அணியிலும் அவர் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 7:58 நிமிடம்

மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் அச்சத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் அது எப்போதும் வளர்ச்சியின் ஆரம்பம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பழையது போய் புதியது வரும்போதுதான் நமக்குள் இருக்கும் புதிய திறன்கள் வெளிப்படும். இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு மாற்றத்தை எதிர்த்து போராடாமல் அதனை ஒரு வாய்ப்பாக பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். மாற்றத்தை வரவேற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட.

0: cool.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். கனடாவில் 17 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கிறது. 17 கொண்டிருப்பது கூடுதலாக 24 பாகை செல்சியஸ் 28 உணர்நிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வழி தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தின் வெப்பநிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை மழையுடன் கூடியதாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். முகில்கூட்டம் நிறைந்த நாளாகவும் 26 பாகை செல்சியஸ் 35 உணர்நிலை கொண்டதாகவும் இருக்கும். வியாழன் 24 பாகை செல்சியஸ் 27 உணர்நிலையாக இருக்கப்போகிறது. வழி 21 பாகை செல்சியஸ் 22 உணர்நிலையாகவும் சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உணர்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 28 உணர்வையாகவும் இருக்கும். அமெரிக்காவிற்கு எதிரான கனடாவின் வரிகள் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளன. இன்று நள்ளிரவு முதல் அமெரிக்கா மீது கனடா விதித்துள்ள 27.6 பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களுக்கான வரிகள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றத்தை மேலும் இது தீவிரமாக்கும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அமெரிக்காவின் வரிகளை தமது தொழிலாளர் தின செய்தியில் பிரதமர் மாக்கானி கடுமையாக சாடினார். அதேவேளை இறுதி நாடுகளுக்கும் இடையிலான இறுதி நேர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு எந்த ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படவில்லை என கனேடிய பிரதமரின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. நள்ளிரவு முதல் 700 அதிகமான அமெரிக்க பொருட்கள் மீது கனடாவின் 15 முதல் 50% வரி கூடுதல் வரிகள் விதிக்கப்படுகின்றன. கடந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது விதித்த 50% வரிக்கு விடுக்கப்படும் நேரடி பதில் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. கனடாவின் எதிர்வரிகள் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இந்த வர்த்தக போரினால் கனடாவின் நுகர்வோருக்கு ஏற்பட போகும் பொருளாதார பாதிப்புகள் குறித்த உண்மைகளை பிரதமர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஏன் முடிவடைந்தன, நிராகரிக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் என்ன என்பதை பிரதமர் மாக்கானி நாடாளுமன்றத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள். இந்த நிலையில் தொடர்ந்தும் கனடாவை இலக்கு வைத்து சமூக ஊடகங்களில் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார். கனடாவின் எதிர்வரிகள் அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்கள் இருந்த நிலையில் நேற்றைய தினம் கனடாவை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து தனது சமூக ஊடக பக்கங்களில் டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான வசை சொற்கள் மிரட்டல்களை தொடர்ந்து பதிவிட்டார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான 18 மாத கால வர்த்தக போரில் மிக முக்கியமான பாரம் இதுவென நிபுணர்கள் தெரிவித்தனர். கனடாவின் எதிர்வரிகள் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் ஆதிக்கம் செலுத்தும் ஊசலாடும் மாநிலங்களின் வாக்காளர்களை இலக்கு வைத்து இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அமெரிக்காவின் தேர்தலில் கனடா மீதான அமெரிக்க வரிகள் கடுமையான தாக்கத்தை செலுத்தி வருகின்றன. கனடா அமெரிக்க இடையிலான வர்த்தக போர் அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியில் மிக முக்கியமான தேர்தல் காரணியாக மாறியிருக்கிறது. கனேடிய இறக்குமதிகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்திருக்கின்ற இந்த புதிய வரிகள் வர்த்தக போர் ஆகியன அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியில் மிக முக்கியமான தேர்தல் காரணியாக உருவெடுத்திருக்கின்றன. நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தலில் இது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரும் சவாலாக மாறும் என அரசியல் வல்லுநர்கள் கணித்தார்கள். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கடுமையான வரிகளால் அமெரிக்காவின் அன்றாட பொருட்களின் விலை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இது நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் இடையில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. கனடாவுடன் நெருங்கிய வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ள மிச்சிகன், ஒஹியோ, மீன், லோவா, அலாஸ்கா போன்ற முக்கியமான அமெரிக்க எல்லை மாநிலங்களின் இந்த விடயம் தேர்தல் கடத்தி பெரிதும் பாதிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை கனடாவால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொருட்கள் மீதான வரிகளும் இந்த பிராந்தியங்களில் குறிப்பாக ஊசலாடும் மாகாணங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு இன்னும் அதிகளவு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது அமெரிக்க வாக்காளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தும். இந்த வர்த்தக போரால் தமது வாழ்வாதாரமும் உள்ளூர் வேலைவாய்ப்புகளும் பாதிக்கப்படுவதாக கூறி அமெரிக்க தொழிலாளர்கள், நுகர்வோர் தங்கள் வாக்குரிமையின் மூலம் இதற்கு பதில் நடவடிக்கைகள் எடுக்க தயாராகி வருகிறார்கள் என்றும், இதனால்தான் அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாகவும், கனடா மீது தொடர்ந்து அவர் வன் சொற்களால் கடுமையான வார்த்தை பிரயோகங்களால் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் கனடா மீதான வெறுப்பை காழ்ப்பினை வெளிப்படுத்தி வருவதாகவும் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இலங்கையில் கடந்த ஆண்டில் பல உயர்மட்ட குற்றவியல் விசாரணைகள், ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் மனித உரிமைகள் முன்னெடுப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் ஆழமான சட்ட மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களுக்கான வேகம் மந்தமடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் எச்சரித்துள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் உரையாற்றி மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் பிரதி உயர்ஸ்தானிகர் அவா டபோ, மாற்றத்திற்கான ஆணையுடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நேர்மறையான பல நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறினார். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் படுகொலை தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டமை, முன்னாள் உளவுத்துறை பிரதானியின் கைது, உயிர்த்த ஞாறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் காவல்துறை அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளை அவர் சுட்டிக்காட்டினார். இனவாதம் மற்றும் மதவாத அரசியலுக்கு எதிரான ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் தொடர்ச்சியான கருத்துக்கள், 2025 ஆண்டு நவம்பர் சூறாவளி மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற சவால்களுக்கு மத்தியில் தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் ஐநா வரவேற்றது. இருந்த போதிலும் பரந்த அளவிலான பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளின் முன்னேற்றம் வரம்பிற்குட்பட்டதாகவே உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தது. ஆயுத மோதல் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பில் எந்தவித அர்த்தமுள்ள முன்னேற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்வதாகவும் அவா டாபோ சுட்டிக்காட்டினார். அத்துடன் சட்டவாதிபர் திணைக்களத்தில் இருந்து சுயாதீனமாக இயங்கும் சுயாதீன வழக்கு தொடுநர் பொறிமுறையை நிறுவும் வாக்குறுதியினை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியிருப்பதாகவும், காவல்துறை மற்றும் ராணுவ கட்டமைப்புகளில் தீவிர மனதுரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் தொடர்ந்தும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுச்சட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்தும் முன்மொழியப்பட்ட புதிய சட்டமூலத்தில் அடங்கியுள்ள சில ஆபத்தான சரத்துகள் குறித்தும் ஐநா மனதுரிமைகள் அலுவலகம் தனது கவலையினை வெளிப்படுத்தியது. இலங்கையின் கடன் சுமை ஒரு முக்கிய மனதுரிமை பிரச்சினையாக உருவெடுத்திருப்பதாக கூறிய பிரதி உயர்ஸ்தானிகர், 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க வருமானத்தில் சுமார் 82% கடன் வட்டி மற்றும் கடன் மீள் செலுத்தலுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இது சுகாதாரம், கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு ஒதுக்கப்பட்ட ஒட்டுமொத்த தொகையை விட 2 மடங்கு அதிகம் என்பதால் இலங்கைக்கு மேலதிகமான அபிவிருத்தி உதவிகள் அவசரமாக தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இந்த கோரிக்கையை விடுத்தார். OIC எனப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் புதிய பொதுச் செயலாளரான இஸ்மாயில் ஓல்டு ஷீக் அகமதுடன் தொலைபேசியில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். பலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் நடத்தி வரும் தாக்குதல்கள் குறித்தும் ஈரானின் இறையாண்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் இதன்போது OIC தலைவரிடம் அராக்ஷி தனது அதிருப்தியையும் கண்டனத்தையும் பகிர்ந்து கொண்டார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள தற்போதைய பதற்றமான சூழலை எதிர்கொள்ள இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை அராக்ஷி இந்த தொலைபேசி உரையாடலின் போது வலியுறுத்தியிருக்கிறார்.
0: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
1: எட்டு மணி 16 நிமிடம்.
2: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: 8:22 நிமிடம்.
1: பாட்டுக்கரு பண்பலை
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 4167246666, 4167246666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஒன்டாரியோவில் பாடசாலைகள் இன்று மீள ஆரம்பிக்கின்றன. பல புதிய மாற்றங்களோடு இந்த பாடசாலை பருவ காலத்தை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு மாற்றங்களை ஒன்றரியோ மாகாண அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக உயர்நிலை பாடசாலைகளுக்கு இன்று செல்லக்கூடிய மாணவர்கள், 9வது தரத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இன்று முதல் நாள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அதே வேளையில் ஏனைய உயர்நிலை பாடசாலைகள் நாளை ஆரம்பமாக இருக்கின்றன. அதைத் தவிர கிண்டர்கார்டன் மற்றும் இளநிலை பாடசாலைகளுக்கும் மாணவர்கள் இன்று திரும்புகிறார்கள். ஆகவே இந்த புதிய மாற்றங்களை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது மிக முக்கியம் என்று நாங்கள் நம்புகிறோம். உயர்நிலை பாடசாலைகளில் எவ்வாறாக பரீட்சைகள் முன்னெடுக்கப்படப் போகின்றன, அதில் புள்ளியிடும் திட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது, மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற போது அவர்களுடைய அட்டெண்டன்ஸ், அவர்களுடைய வருகை ஏன் முக்கியமாக இருக்கிறது, ஃபைனான்சியல் லிட்ரஸி தொடர்பில் எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன, அதேவேளை பெற்றோருக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் இடையிலான தொடர்பை பேணுவதற்கான ஒரு சப்போர்ட் ஆஃபீஸ் சிஸ்டம் உருவாக்கப்படுகிறது, கிண்டர்கார்டன் கரிக்குலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன, உயர்நிலை பாடசாலைகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சை பெறுபவர்கள், குறிப்பாக அவர்களுடைய இறுதி பரீட்சை பெறுபவர்களில் எப்படியான மாற்றங்கள், இப்படி பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தரம் 9-12 ஆன மாணவர்கள் ஹைஸ்கூல் பாடங்களில் இறுதி தேர்வு எழுதுகின்ற போதும் அதில் மிக முக்கியமானது அவர்களுக்கு இதுவரை காலமும் அசைன்மெண்ட் மற்றும் ஏனைய விடயங்களுக்கு கூடுதல் புள்ளிகள் வழங்கப்பட்டு சில வேளைகளில் 10 அல்லது 5-15 புள்ளிகள் வரையில் கூட இறுதி பரீட்சைக்காக வழங்கப்படும். ஆனால் இனி வருகின்ற காலங்களில் 9வது 10வது தரங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக ஆங்கிலம், கணிதம் மற்றும் விஞ்ஞானம், மேத், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் போன்ற பாடங்களில் கட்டாயமாக 20% அவர்களுடைய ஃபைனல் கிரேடில் கொண்டிருக்க வேண்டும். ஃபைனல் எக்ஸாமில் அவர்களுக்கான அந்த வெயிட் 20% இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் கிரேட் 11 இருந்து கிரேட் 11 அண்ட் 12 இந்த சப்ஜெக்ட்ஸ் குறிப்பாக இங்கிலீஷ், மேத் மற்றும் சயின்ஸ் போன்ற பாடங்களுக்கு 25% அவர்களுடைய ஃபைனல் எக்ஸாமில் பரீட்சை முடிவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பெறுபவர்களாக இருக்க வேண்டும். அசைன்மெண்ட் மூலமாக, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அவர்களுக்கு புள்ளிகள் வழங்குவதை கட்டுப்படுத்துவதற்கும், அவர்கள் உண்மையில் கல்வி தகுமை பறைத்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கும் இது உதவும் என்று சொல்கிறார்கள். அதேவேளையில் அசைன்மெண்ட் மூலமாக கூடுதல் புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் சில வேளைகளில் சரியான முறையிலே கல்வி தகுமையை கொண்டிடாத நிலையில் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்ற நிலையும், அதேவேளையில் நல்ல கல்வி தகுமையோடு இருக்கின்றவர்கள் போதுமான புள்ளிகளை அசைன்மெண்ட்டில் பெறாத நிலையில் அல்லது ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸில் பெற முடியாத நிலையில் ஃபைனல் எக்ஸாமில் அவர்களுக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைத்தாலும் அல்லது அவர்கள் அந்த ஃபைனல் எக்ஸாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கான நாலேஜை கொண்டிருந்தாலும் கூட ஃபைனல் எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு குறைவாக இருப்பதால், 5% அல்லது 10% மதிப்பு குறைவாக இருக்கிறதால் அவர்களுடைய ஓவரால் மார்க்ஸ் குறைவடைகிறது. ஆகவே இதை மாற்றுவதற்காக இப்படியான ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே வேளையில் கிரேட் 9 நடைபெறக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் இக்யூஏஓ எக்ஸாமில் கிடைக்கக்கூடிய புள்ளிகளும் உங்களுடைய கிரேட் 9 ஃபைனல் எக்ஸாம் புள்ளிகளாக கணக்கிடக்கூடிய ஒரு நிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இக்யூஏஓ தானே என்று சொல்லி கடந்து போக முடியாது. அதில் கிடைக்கின்ற புள்ளிகள் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமாக கணிக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆகவே இம்முறை இப்போது கிரேட் 9 செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு நடைபெறப்போகின்ற இக்யூஏஓ என்பது உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் ஆக இருக்கும். ஆகவே அதிலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். முன்பெல்லாம் அது இக்யூஏஓ தானே பாடசாலையில் ஆசிரியர்களின் தரத்தை அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற பரீட்சை, அதில் எங்களுக்கு எந்த விதமான நேரடி பாதிப்பும் இல்லை, எந்த விதமான தாக்கமும் இல்லை என்று சொல்லி அதை கடந்து செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இனி வரும் நாட்களில் அதற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கல்வி சீர்திருத்தங்கள் அல்லது கல்வி மாற்றங்களை பற்றி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது மிக முக்கியம். கோஆப்பாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸ் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம், ஸ்பெஷல் எடியூகேஷன் கோர்சஸ் போன்றவற்றிற்கு கட்டாயமான எழுத்து பரீட்சைகள் இல்லாத போதிலும் கூட அவர்களுக்கான ஃபைனல் இவாலுவேஷன் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே வேளையில் செமஸ்டர் முடிவிலே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சிலர் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும், அல்லது ஹைஸ்கூலில் போகின்ற போது வரக்கூடிய ப்ரெஷர் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக கொஞ்சம் தளம்பல் இருந்தாலும் கூட கவனமாக அவர்கள் இந்த கல்வியாண்டை கையாள வேண்டிய நிலை இருக்கிறது. அதேவேளை மிக முக்கியமானது அவர்களுடைய வருகை, அட்டெண்டன்ஸ். இதுவரை காலமும் அப்படியான அட்டெண்டன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில், அதாவது இந்த நாளில் இன்று ஆரம்பமாகின்ற புதிய கல்வியாண்டில், கிரேட் 9 மற்றும் 10
வகுப்புகளில் கல்வி கற்கக்கூடிய 9-ஆம் 10-ஆம் வகுப்புகளில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய ஃபைனல் மார்க்ஸில் 15% வரையில் அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் மற்றும் அட்டெண்டன்ஸுக்காக கணக்கிடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு பாடத்திற்கும் அவர்கள் எவ்வளவு தூரம் வகுப்பறையில் இருக்கிறார்கள், வகுப்பறையில் எப்படி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறார்கள், டிஸ்கஷன்ஸ் ஆக இருக்கலாம், இனிய மாணவர்களுடனான கம்யூனிகேஷன் ஆக இருக்கலாம், இவற்றையெல்லாம் பார்த்து அதற்கு ஒரு 15% வரை புள்ளிகள் வழங்கப்பட வேண்டும். ஆகவே வகுப்பறையில் இருப்பது, அவர்களுடைய பிரசன்னம், வருகை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே தரம் 9 மற்றும் 10-ஆம் ஆண்டுகளில் கல்வி பயிலக்கூடியவர்கள் 15% வரை அவர்களுடைய அட்டெண்டன்ஸின் மூலமாக அந்தந்த பாடங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிலர் சில பாடங்களுக்கு செல்லாமல் விடுகிறார்கள், சிலர் பாடசாலைகளுக்கு செல்வதில்லை. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தரம் 11-12 இது 10% இருக்கும் என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. முன்கூட்டிய அனுமதி பெறாமல் அல்லது மிக முக்கியமான தேவைகளுக்காக பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க முடியாத நிலை இருந்தால் அதற்கு விதிவிலக்கு வழங்கப்படும். ஆனாலும் கூட காரணங்களின்றி அல்லது உண்மையில் விடுமுறை எடுப்பதற்கான முன் அனுமதி பெறாமல் நீங்கள் அப்படியான விடுமுறைகளை எடுத்தால் அல்லது பாடசாலைக்கு சமூகம் அளிக்க தவறினால் உங்களுக்கு புள்ளிகள் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் என்பது இனிமேல் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, அதுவும் உங்களுக்கான புள்ளி என்பதை மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேவேளையில் இந்த பண நிர்வாகம், நிதி நிர்வாகம், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி சம்பந்தமான ஒரு முக்கியத்துவமான மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பலரும் இன்று பொருளாதார ரீதியாக சவால்களை சந்திப்பதற்கு அவர்களுக்கு இந்த பணம் தொடர்பான அல்லது நிதிசார் அறிவு போதுமானதாக இல்லை. எப்படி நிதியை நிர்வகிக்க வேண்டும், அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும், சேமிப்பு, கடன் மற்றும் முதலீடுகள் இவை பற்றி ஒரு பூர்ணமான அறிவை நாங்கள் கொண்டிருக்கவில்லை, அதில் தெளிவு இல்லை என்பதால் தான் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே பாடசாலை காலத்திலிருந்து இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதை கட்டாயமாக்குகின்ற வகையிலே 70% பெற்று அவர்கள் சித்தியடைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்டாரியோவில் உயர்நிலை பாடசாலைகளில் கல்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியில் 70% பெற்று சித்தியடைந்தால் தான் அவர்களுக்கு ஹைஸ்கூல் கிராஜுவேட் பண்ண முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. 10-ஆம் ஆண்டிலே இந்த கரியர் ஸ்டடிஸ் மூலமாக இது கற்பிக்கப்பட இருக்கிறது. முன்பு அது ஒரு ஆப்ஷனாக இருந்தால் ஆனால் இப்போது அது மேண்டேட்டரியாக மாற்றியிருக்கிறார்கள். அதை விட அதனுடைய பெர்சன்டேஜ் 70% அவர்கள் அதனை சித்தியடைவதற்கு எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தடவைகள் இதில் நீங்கள் பரிட்சை எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஹவுஸ் ஹோல்ட், பட்ஜெட்டிங், இன்ட்ரெஸ்ட் ரேட், கிரெடிட் கார்டு, சேவிங்ஸ், கன்சியூமர் அவேர்னஸ் என்று பல விஷயங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பல விடயங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது. கிரெடிட் கார்டு எப்படி வேலை செய்கிறது, உங்களுடைய வருமானத்தில் எப்படி சேமிப்பை கொண்டு வருவது, எப்படி வட்டி கணக்கிடப்படுகிறது, அதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரலாம், உங்களுடைய தேவைகள் மற்றும் பயன்பாட்டிற்கான விருப்பங்களுக்கிடையில் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கிறது, நீட்ஸ் வர்சஸ் வான்ஸ், இப்படி பல உரையாடல்களை ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி தொடர்பில் ஹைஸ்கூலிலே இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார்கள். இது மிக முக்கியமானதாக இருக்கும். ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆஃபீஸ் உருவாக்கப்படுகிறது. 72 ஸ்கூல் போர்ட்ஸ் ஒன்டாரியோவில் இருக்கிறது. அவற்றில் இந்த ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆஃபீஸஸ் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இந்த ஆஃபீஸின் மூலமாகவும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகளோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால், பாடசாலையில் உங்களுக்கு தெளிவில்லாத நிலை ஏற்பட்டால் இந்த அலுவலகத்தின் உதவியோடு நீங்கள் உங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிண்டர்கார்டனை பொறுத்தவரையில் பேக் டு பேசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மாணவர்களுக்கான சிறிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்களுடைய எழுத்து மற்றும் வாசிப்பு, கணிதம், விஞ்ஞானம், மொழி ஆகியவற்றில் கூடுதலான ஒரு கவனிப்பை கொண்டு வரக்கூடியதான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிண்டர்கார்டன் முழுமையாக பிளே பேஸ்ட் லேர்னிங்கில் இருந்து மாற்றப்படவில்லை. ஆனாலும் கூட இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதான ஒரு கற்றல் பொறிமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பாடசாலை பருவகாலம் ஆரம்பிக்கின்ற போது பெற்றோர் பாடசாலைகளுக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கிறார்களா, பாடசாலையில் நடைபெறுகின்ற பரீட்சைகளுக்கு தயாராகிறார்களா, பாடசாலையில் வழங்கப்படக்கூடிய வேலைகள் அல்லது அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்பெஷல் அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இவற்றில் கவனம் செலுத்தியவற்றை உரிய நேரத்தில் முடிக்கிறார்களா, இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர் குழந்தைகளோடு சரியான முறையிலே உரையாடலை மேற்கொள்வது இன்றியமையாததாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால்தான் இந்த மாற்றங்களை உள்வாங்கி சரியான முறையிலே நீங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கும். இது ஒரு புதிய கல்வியாண்டு, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கின்றன, புதிய புத்தகங்கள், புதிய வகுப்பறை, புதிய ஆசிரியர்கள், புதிய நண்பர்கள், ஒரு புதிய உலகமாக குழந்தைகளுக்கு, குறிப்பாக கிண்டர்கார்டன் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு புதிய உலகமாக இருக்கும். ஹைஸ்கூலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய மாற்றமாக அது இருக்கும். இப்படி பல விடயங்கள் அவர்களுடைய மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கும்.
அதே வழி பெற்றோருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை முறை, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக இருக்க போகிறது. இதுவரை வீட்டில் இருந்த குழந்தையை பாடசாலைக்கு கொண்டே விடுவது, அவர்களை குழந்தையில் பாடசாலையிலிருந்து எடுப்பது, சில வழிகளில் உங்களுடைய வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருந்திருக்கும், அவர்கள் போய் வந்து கொண்டிருந்திருப்பார்கள், இப்போது ஹை ஸ்கூல் வேறு ஒரு தொலைவில் இருக்கலாம், அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும், அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும். ஆகவே இவற்றிற்கு உங்களை தயார்படுத்துவதற்கான காலமாக இருக்கும். அதே நேரம் அது ஜூனியர் கிண்டர்கார்டனாக இருந்தால் என்ன, ஹை ஸ்கூல் கிரேட் 12 ஆக இருந்தால் என்ன, எல்லா விதமான குழந்தைகளுக்கும் ஒரே விடயம், பெற்றோர் சரியான முறையில் உரையாடுவது, குழந்தைகளோடு நல்ல நட்பை பேணுவது, பாடசாலையில் என்ன நடந்தாலும் வந்து சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் வீட்டில் உருவாக்கப்படுவது மிக மிக முக்கியம். வெறுமனே குழந்தைகளிடம் இப்படி படிப்பு என்பதை மட்டும் கேட்காமல் அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், யார் யாரோடெல்லாம் அவர்கள் நட்பாக இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படியாக ஹைஸ்கூல் அல்லது ஸ்கூல் என்வயர்மெண்ட் இருக்கிறது என்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வது அல்லது அது பற்றி பேசுவது மிக முக்கியம். அதே வேளையில் புலிங், மற்ற குழந்தைகளால் உங்களுடைய குழந்தை புலி பண்ணப்படுவது போல உங்களுடைய குழந்தை மற்றவருடைய குழந்தையை ஒரு கேலி செய்கிறதா அல்லது மற்ற குழந்தையை அவமானப்படுத்துகிறதா. இப்போது எல்லோரிடமும் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது, நிறைய குரூப்ஸ் இருக்கிறது, அந்த குரூப்ஸில் எப்படியான உரையாடல்கள் நடக்கிறது, அதில் ஏதாவது இன்னொப்ரோப்ரியேட்டான மெசேஜஸ் வருகிறதா, இவை பற்றி எல்லாம் நீங்கள் பேசுவதும் தெரிந்து கொள்வதும் அதை உரையாடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்வதும் மிக மிக முக்கியம். பாடசாலைக்கு செல்வது என்பது அவர்களுடைய பெருங்கனமாக இருக்கலாம். பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் அடுத்த நிலையில் உயர்நிலை பாடசாலைகளுக்கு செல்வது, உயர்நிலை பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வது பெற்றோரின் எதிர்பார்ப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த சூழல் அல்லது இந்த மாற்றம், இந்த ருட்டீன் என்பது மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்று உலகம் மாறிப்போயிருக்கிறது, அதிகளவு தொழில்நுட்பங்கள் அவர்களுடைய கைகளுக்குள் திணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றில் இருந்து குழந்தைகள் பாதுகாப்பாக தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மிக முக்கியம். எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாய் என்ற கேள்வியோடு மட்டும் நின்று விடாமல் நீ எப்படி இருக்கிறாய் என்ற கேள்வி மிக மிக முக்கியம். ஆகவே குழந்தைகளை தனியே ஒரு புள்ளிகளை பெறுகின்ற இயந்திரங்களாக பார்க்காமல் அவர்களையும் மனிதத்தோடு நாங்கள் நோக்கப்படையிக்கொள்ள வேண்டும். ஆகவே எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறாய் அல்லது எப்படியாக நீ உன்னை தயார்படுத்துகிறாய் என்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் நீ எப்படி இருக்கிறாய், ஹவாயோ என்பதும் மிக முக்கியம். அந்த கேள்வியை நாங்கள் கேட்க பழகிக்கொண்டால், அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகிக்கொண்டால் நிச்சயம் இந்த கல்வியாண்டு சிறப்பானதாக இருக்கும். பாடசாலைக்கு திரும்புகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை ஈஸ்டெஃபம் சார்பில் பகிர்ந்து கொள்கிறோம். இனிமையான வெற்றிகரமான கல்வியாண்டாக இந்த ஆண்டு அமையட்டும். எல்லோருக்கும், பல்கலைக்கழகம் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, உயர்நிலை பாடசாலைகளுக்கு செல்கின்றவர்கள், கிண்டர்கார்டன் செல்கின்றவர்கள், இளநிலை பாடசாலைக்கு செல்கின்றவர்கள், எல்லோருடைய கல்வியிலும் புதிய மாற்றங்கள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் சிறப்பானதாக இருக்கட்டும், உங்கள் எதிர்கால கனவுகள் நிறைவேறட்டும் என்று வாழ்த்துக்களோடு இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். 8:43 நிமிடம்.

0: எஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:49. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா?
1: ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. ஃபைனான்சியல் பிரமிட்டில் இதுதான் அந்த பேஸ் ஆகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு டிசபிலிட்டி, இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், இல்லாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், இப்படியான இந்த மூன்றும், இந்த டிசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் இல்னஸும் ஒரு லிவிங் பெனிஃபிட் ஆகும். லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து உங்களை தங்கியிருக்கக்கூடிய உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதாகவும் அமைகின்றது. இந்த மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகி இருக்கின்றது. என்னுடைய இந்த ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 கிளைம்ஸ் பெர் இயர் இப்பொழுது அவரேஜாக நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்குமே வந்து கிளைமுக்கு போவது ஒரு சோகமான விடயம்தான். ஆனால் தீமையிலும் நன்மை இருப்பது போல், ஒரு வித்தின் 1 இயரில் என்னுடைய கிளைண்ட் ஒரு ஆள் வந்து, ஹி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்ட், அவர் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மூன்றுமே எடுத்திருந்தார். வெல் வித்தின் ஹிஸ் பட்ஜெட், less than $150 a month. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ கோட் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட் இயர். அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அது பைபாஸ் சர்ஜரியாக இருந்தது. எனவே அவர் வைத்திருந்த இந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை எங்களால் எடுத்து கொடுக்க முடிந்தது. அது தவிர மாதம் மாதம் 2,500 ரூபா அவருக்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதன் மூலம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் நியர்லி 12 மந்த்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும் காலகட்டத்தில் அவர் அந்த அதுக்கான பிரீமியமும் கட்ட தேவையில்லை, இந்த லம்சமான 100,000 கிடைச்சது. அவர் வந்து less than 3 இயர்ஸ் கனடாக்கு வந்து, ஆனால் அந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்த பணத்தை கொண்டு அவரால் ஒரு சொந்தமான ஒரு வீடும் வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு நல்ல உடைய. ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் மற்றும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட்டாக பார்க்கப்படுகின்றது.
0: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடல் தொடர்பில் அல்லது நிதி பாதுகாப்பு தொடர்பில் உரையாட விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம், 416-528-1407. 8:52.

0: 8 மணி 54 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் குட் மார்னிங் கனடா.
1: தங்கப்பூ எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

உலகம் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரையக்கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்பதிய காலை இப்பொழுது லேஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சூரிய வெளிச்சத்துடன் ஒரு முக்கியமான நாளுக்கு நாங்கள் இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஒரு வெற்றிகரமான ஒரு ஆரம்பம் என்பதையும் சொல்லலாம். உற்சாகமான பரபரப்பான ஒரு காலை இப்பொழுது கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களெல்லாம் கடந்து இப்போது அதிகம் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்ற அந்த ஒரு புத்தம் புதிய நாளுக்குள் புதிய நம்பிக்கைகளோடு நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய உற்சாகமான இந்த காலை பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 8 செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம். செப்டம்பர் 8 பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான நாள் உங்களுக்கு சந்தோஷமானதாக அமையட்டும். முக்கியமாக இன்றைக்கு புதிதாக பாடசாலைகளை ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, அல்லது புதிய கல்வியாண்டை தொடங்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, மிக மிக வெற்றிகரமான ஒரு கல்வியாண்டாக இந்த கல்வியாண்டு தொடர்ந்தமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை நாங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். பாதுகாப்பான, வெற்றிகரமான, முன்னேற்றகரமான ஒரு புத்தம் புதிய கல்வியாண்டை இந்த புதிய தொடக்கம் அவர்களுக்கு வழங்கட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

அருளன், இனிய காலை பொழுதை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். நேற்று நாளின் முதல் பாடல் அழித்து ஓய்ந்திருக்கின்றது. காலை 9:08 இந்த இனிய வேளையில் முக்கியமான ஒரு சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். வயலில் நல்விதைகளை நாங்கள் விதைக்கவில்லை என்றால் புல்தானே வளரும். அதே போல்தான் நம் மனமும் என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. வயல் சரியான பருவத்தில் உழுது அதில் நாங்கள் எதை அறுவடை செய்ய விரும்புகின்றோமோ அதை விதைத்தல் அவசியமாகின்றது. இல்லை என்று சொன்னால் தரிசாக கிடக்கின்ற அந்த நிலத்தில் தானாக நினைத்தபடி புல் பூண்டுகள் எல்லாம் வளரத் தொடங்குமே தவிர அந்த நிலம் வந்து பயன்மிக்கதாக போதும் இருக்கப் போவதில்லை. நாங்கள் எதை அறுவடை செய்ய நினைக்கின்றோமோ அதன் பயனை அங்கு பெற்றுக்கொள்ள முடியாமலும் கூட போய் விடுகின்றது. எனவே இதே மாதிரி தான் எங்களது மனமும் நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருத்தல் அவசியம் ஆகின்றது. மனதை உழுது பண்படுத்தி நாங்களும் கூட எப்போதும் அந்த நல்விதைகளை விதைத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் அவற்றில் நல்ல பயனை நாங்கள் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் தானாகவே தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கிட்ட பழக்கங்கள், தேவையில்லாத விடயங்கள் தொடர்பான நினைவுகள் எல்லாமே எங்களது மனதை ஆக்கிரமிக்க தொடங்கும். அதற்கு பிறகு நாங்கள் அந்த விதைகளை விதைப்பதற்கான இடமும் மனதில் இல்லாமல் போகின்றது. எனவே நாங்களாக தேடி ஒரு தேவையில்லாத விடயத்தையோ அல்லது கிட்ட விடயத்தையோ நாங்கள் மனதுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. நல்ல விடயங்களை, நல்ல சிந்தனைகளை நாங்கள் விதைக்காவிட்டால் தானாகவே அந்த புல் பூண்டு முளைப்பது மாதிரி எங்களது மனதுக்குள் தேவையில்லாத தீய விடயங்கள் ஆக்கிரமித்து கொள்ளும் என்பதைத்தான் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. எனவே நல்ல சிந்தனைகளை நாங்கள் எப்போதும் வளர்த்து கொள்வதற்காக தேடி தேடி நாங்கள் நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம், நல்ல விடயங்களை தொடர்ந்து கேட்கலாம், நல்லவை தொடர்பாக நாங்கள் சிந்திக்கலாம். எப்போதும் மனதை உற்சாகத்தோடும் வைத்துக் கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது. நேர்மறையான விடயங்கள் தொடர்பாக எப்போதும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது எதிர்மறையான சிந்தனைகள் மனதுக்குள் முளைவிடுவதற்கான அந்த வாய்ப்பை நாங்கள் இல்லாமல் செய்து விடுகின்றோம். எனவே வாசித்தல் என்பது எங்களை முக்கியமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பழக்கமாகவும் கூட இருக்கின்றது. வாசித்தலுக்கான வழிமுறைகள் இப்போது நிறையவே இருக்கின்றன. புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் எங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவையாகவும் எப்போதும் இருக்கும். இல்லை என்று சொன்னால் எங்களது கையில் இருக்கக்கூடிய இந்த செல்போன்ஸிலும் கூட நல்லவற்றை தேடி நாங்கள் வாசிக்க தொடங்கினால் அவை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தானாகவே அந்த திரையில் தோன்றக்கூடிய ஒரு வழக்கத்தையும் நாங்கள் இப்போது பார்க்க முடிகின்றது. எனவே நல்ல விடயங்களை தேடி தேடி நாங்களும் எப்போதும் மனதுக்குள் நிறைத்து கொண்டிருத்தல் மிக அவசியமாகின்றது. தேவையில்லாத இந்த புல் பூண்டுகள் மாதிரியான கெட்ட எண்ணங்கள், தீய பழக்கங்கள் எங்களது மனதுக்குள் முளைக்காமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்வதற்காக நல்லவற்றை விதைத்துக் கொண்டிருத்தல் மிக அவசியம் என்பதை இன்றைய சிந்தனையாக சொல்லிக் கொள்ளுகின்றோம். வயலில் விதைகளை விதைக்கவில்லை என்று சொன்னால் புல்தானே வளரத் தொடங்கும். அதே போலதான் நம் மனமும் என்பதை மிக சுருக்கமாக, ஆழமாக, அழகாக சொல்லியிருக்கிறார்கள். சூரிய வெளிச்சமிக்கு ஒரு புத்தம் புதிய காலை பொழுதை நாங்களும் புதிய நம்பிக்கைகளோடு தொடங்கி இருக்கின்றோம். இந்த புத்தம்புதிய கல்வியாண்டு இன்றோடு ஆரம்பிக்கின்றது. அது வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கும் கூட நிறைய மாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு புதிய நாளாகத்தான் இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது என்பதை சொல்லலாம். கோடை விடுமுறை நாட்கள் வந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கும். அதிக பரபரப்பில்லாத காலை பொழுதெல்லாம் இருக்கும். வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளை நாங்கள் தயார்படுத்த தேவையில்லை. சரியாக அந்த நேரத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க வேணும், அவர்களை கொண்டு சென்று பாடசாலையில் விட வேணும் அதுன்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் காலை நேர பொறுப்புகளாக இருக்கும். அந்த பொறுப்பெல்லாம் இல்லாமல் சற்று வித்தியாசமாக இந்த 2 மாதங்களையும் நாங்கள் கழித்திருப்போம். ஆனால் மீண்டும் அதே ஒரு வாழ்க்கை முறைக்குள் நாங்கள் இன்றைய தினம் செல்ல வேண்டியதாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது விரைவிலே பழகி போகும். ஒரு பெரிய நல்ல மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லலாம். எனவே இன்றைய காலை பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அனுபவமாக இருந்திருக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு என்பதைத்தான் நிச்சயம் சொல்லலாம். எனவே இன்றைக்கு இந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். முன்னேற்றகரமான ஒரு மாற்றமாகவும் கூட இருக்கும். அனைவருக்கும், மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, முன்னேற்றகரமாக இந்த புதிய கல்வியாண்டு அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 17 புதிய ஒப்பநிலை 17 நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இதே நிலைமைகள் இன்றைக்கு தொடரும். பிரதானமாக வெயிலோடு தான் இன்றைய பொழுதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம்.
24 வரை வெப்பநிலை உயர்ந்து 29 கூடிய ஒன்றிலையாக இன்று உணரப்படும். இரவு பொழுதில் 19 வெப்பநிலையும் 20 டிகிரி செல்சியஸாக உணர்லையும் இருக்கும். எனவே கொஞ்சம் குளிர் குறைவாக இருக்கின்ற ஒரு இரவு பொழுதையும் எதிர்பார்க்கலாம். 7:41 இரவில் சூரியன் அஸ்தமிக்கும் இன்றைய தினம் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நாளைக்கு புதன்கிழமை இந்த வாரத்தில் மழை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. காலையிலிருந்தே மழை தூர தொடங்கலாம். 1 மில்லிமீட்டர் அளவில் காலை பொழுதில் மெல்லிய தூரலும், மதிய வேளை 2-4 மில்லிமீட்டர் அளவிலான தண்டஸ்டோமும், மாலை பொழுதில் மெல்லிய ஒரு தண்டஸ்டோமும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்படுகின்றன. வெப்பநிலை உயர்ந்திருக்கும். நாளைக்கு 25 வரை 34 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். எனவே மழையுடன் சேர்ந்த அந்த வெப்பத்தையும் நாங்கள் நாளைக்கு சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை. வியாழக்கிழமை மீண்டும் வெளிச்சத்தை கொண்டு வரும். 23 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். உற்சாகமான ஒரு வெளிச்சமான வெள்ளிக்கிழமையை எதிர்பார்க்கலாம். 21 வெப்பநிலை 22 மட்டுமே கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள போன்றோம். வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலெல்லாம் ஒரு 12 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை தான் இருக்கும் என்பதைத்தான் சொல்லலாம். எனவே மேலே குளிர்மையான காலை வேளையும் இருக்கும் அன்றைக்கு. அதுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த வீக்கெண்டை பொறுத்தளவில் சனி ஞாயிற்று கிழமைகளை பார்த்தால் சனிக்கிழமை வெயில் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை 28 வரை உணரப்போகின்றோம். சனி இரவு வேளை மெல்லிய மழை தூர தொடங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மழை தூரல் இருக்கும். மதிய பொழுதில் சூரியன் தனது வெளிச்சத்தை நிறைத்திருப்பார். எனவே பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்க போகின்றது ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில். 23 வெப்பநிலை 26 உணரப்படும். திங்கள் பிரதானமாக வெயில், 21 வெப்பநிலையாகவும் 22 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பதையும் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:14 நிமிடமாக இருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax

0: 30 முதல் செப்டம்பர் 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:27 ஆகி இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். ஸ்கூல் தொடங்குது, முதல் நாள், புதிய கல்வியாண்டின் புத்தம், புதிய நாள். எனவே அதையெல்லாம் தவிர்த்து இன்னும் ஒரு உலக அளவிலே கொண்டாடப்படுகின்ற அல்லது போற்றப்படுகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு வந்து வேர்ல்டு பிசிக்கல் தெரப்பி டே என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். மனித உடல் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று பார்த்தால், இது வந்து சேதப்படுத்தக்கூடிய, மிகவும் உடையக்கூடிய ஒரு உடலாகத்தான் இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். நிறைய அனுபவங்கள் இருக்கும், அடிக்கடி அங்கு நோகு இருக்கும், எங்காவது ஒரு வலி அல்லது உடலில் கை கால்களில் எலும்பு முறிவு போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த விளையாட்டுகளில் அல்லது கடினமான உடல் செயல்பாடுகளில் அதிகம் ஒருவர் ஈடுபடுகின்ற போது இன்னும் அதிவேகமாக அவரது உடலில் அந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகின்றன. இந்த நிலையில் இந்த விளையாட்டு அல்லது கடின உழைப்பு தாண்டி விபத்துக்களோ அல்லது உடல் நலக்குறைவோ, வெவ்வேறு நரம்பியல் நோய்களோ பல காரணங்களினால் எங்களது உடல் வந்து மறுசீரமைக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் தான் இந்த பிசிக்கல் தெரப்பி வந்து எங்களுக்கு அதிகம் கை கொடுக்கின்றது என்பதையும் நிச்சயமாக சொல்லலாம். பிசிக்கல் தெரப்பி டே இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகின்றது உலக அளவில். ஒரு இயக்க சிகிச்சை மூலம்தான் இந்த பிசிக்கல் தெரப்பியிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். உடல் பயிற்சியோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு இயக்க சிகிச்சை. எனவே அதனை செய்வதில் முக்கிய பங்காற்றுபவர்களையும் இன்றைய நாள் கொண்டாடுகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு வந்து நாங்கள் பல இடங்களிலும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுவதை பல்வேறுபட்ட வழிகளிலும் பார்க்கலாமாம். அதே நேரம் இந்த மாதிரியான இந்த பிசிக்கல் தெரப்பி வந்து முதலாம் உலக போரில் அதற்கு பிறகான அந்த காலப்பகுதியில் மிக மிக அதிகமான முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்டது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்திருக்கிறார்கள். முதலாம் உலக போர் முடிந்ததுக்கு பிறகு அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. உடல் பலவீனம், கால்கள் சரியாக இயங்க முடியாத சிக்கல்கள் அல்லது காயமடைந்த நிலையில் அவர்களுக்கான அந்த ஒரு புதிய மறுவாழ்வு கொடுக்கப்பட வேண்டிய தேவை எல்லாமே இருந்திருக்கின்ற நிலையில் அப்போதுதான் இந்த பிசிக்கல் தெரபிஸ்ட் வந்து மிக மிக அவசியமான சேவையை வந்து அவர்களுக்கு செய்ய தொடங்கினார்களாம். தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அந்த உடல் பயிற்சிகள் மூலமாகவும் பல்வேறுபட்ட இயக்க சிகிச்சைகள் மூலமாகவும் அவர்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கு வந்து புனர்வாழ்வு அளிக்க தொடங்குகின்றார்கள். அந்த காலத்தில் இருந்துதான் மிக மிக அதிகமாகவே இந்த பிசிக்கல் தெரப்பி வந்து பல இடங்களிலும் பிரபலமடைய தொடங்கியது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மிலிட்டரி மெடிசின், இராணுவ மருத்துவம் என்று சொல்லி பார்த்தால் அதில் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவும் கூட இந்த பிசிக்கல் தெரப்பி பல இடங்களிலும் பரவத் தொடங்கியதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இன்று வேர்ல்டு பிசிக்கல் தெரப்பி டே என்பதையும் கூட இந்த பொழுதில் நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாமதங்கள் காணப்படுகின்றன. பல இடங்களிலும் ஸ்கூல் தொடங்கக்கூடிய ஒரு காலை வேளையாக இருப்பதன் காரணமாகவும் வழக்கம் போல நாங்கள் காலை பொழுதில் பயணிக்க முடியாது, சற்று தாமதங்கள் நிலவுகின்றன. 401 வெஸ்ட்பவுண்ட் மாக்கம் ரோட் தாண்டிய பகுதிகளில் வாகனங்களை எதிர்கொள்ள தொடங்குகின்றது. மக்கவன் வீதி தாண்டிய இடங்களில் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் அதிகமான வாகன நெரிசல்களும் கினடி தாண்டிய பகுதிகள் வரைக்கும் தென்படுகின்றன இந்த காலை இப்பொழுதில். எனவே சற்று தாமதங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். கினடி வீதி தாண்டிய இடத்தில் ஒரு சிறிய விபத்து 401 எக்ஸ்பிரஸில் நிகழ்ந்திருக்கின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் இரண்டு தடங்களிலும் தாமதங்கள் உயர்வாக காணப்படுகின்றன. அதற்கு பிறகு குறைந்த தாமதங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் விக்டோரியா பார்க் அவென்யூ பகுதியில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் சற்று உயர்கின்றன. தொடர்ச்சியாகவே இந்த குறைந்த தாமதங்களை நீங்கள் தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதிலும் பேவியூ அவென்யூ தாண்டிய இடங்களில் அதிகமான வாகன நெரிசல்களையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். கலெக்டர்ஸில் அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. யங் ஸ்ட்ரீட் தாண்டி பயணிக்கின்ற போது தாமதங்கள் சற்று தணிகின்றன இந்த பொழுதில். மீண்டும் வாகன நெரிசல்களை ஹைவே 400 தாண்டிய இடங்களிலும் நீங்கள் 401 வெஸ்ட் பவுண்டில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இஸ்லிங்டன் பகுதியில் தாமதங்கள் அதிகரிக்கின்றன. மார்டின் கோர்டன் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் தொடர்ந்து காணப்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டை பார்த்தால் ஹைவே 427 பகுதிகளிலிருந்து அதிகமான வாகன நெரிசல்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது என்று சொன்னாலும் மீண்டும் பாதஸ்ட் பகுதியில் இருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிக தாமதங்கள் தான்
நிலவுகின்றது. அதிலும் கலெக்டர்ஸ் அதிகமான வாகனங்களோடு நகர்கின்றது. டிவிபி வரைக்குமே தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட டிவிபி சவுத் பவுண்ட் 401 பகுதியில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. குறைந்த தாமதங்கள் தான் கார்டனர் வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றன. நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் பகுதியில் அதிகமான தாமதங்கள் ஒரு குறைந்த அளவு தூரம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை நீங்கள் யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 404 சவுத் பவுண்டை பார்த்தால் இந்த வேளையில் பிஞ்சுக்கு முன்னரே அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. 401 வரைக்குமே சவுத் பவுண்ட் மிக மெதுவாகவே நகர்கின்றது என்பதையும் கூட சொல்லிக் கொள்ளலாம். காலை 9:32 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாள விஷயம்
1: All My Blinds சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960. எப்போ பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்றுகின்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை இப்பொழுதில் காலை 9:43 ஆகியிருக்கின்றது. ஒரு சாமியார் அவரது ஆசிரமத்திற்கு ஒரு மனிதர் வருகின்றார். இப்போது வந்து என்ன சொல்லுகின்றார்ன்னு சொன்னால், ஐயா, நீங்கள் எனக்கு வந்து மனதை அடக்குவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாமியார் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னாலாம், அதற்கு நீங்கள் என்னோடு ஒரு 2 நாட்களாவது தங்க வேண்டும் என்று சொல்லியும் கூட அவர் கூறுகின்றார். சரி என்று வந்தவரும் ஒப்புக்கொள்ளுகின்றார். இப்போது வந்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, மதிய பொழுதாக இருக்கின்றது. எனவே சாமியார் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், உணவு தயாராக இருக்கின்ற நிலையில் தான் பயிற்சி கொடுத்து வளர்த்த அந்த குரங்கை அழைக்கின்றார். குரங்கு வருகின்றது. குரங்கை பார்த்து சொல்லுகின்றாராம், வந்தவருக்கு இலை போடு என்று சொல்லி அந்த சாமியார் உத்தரவிடுகின்றார். குரங்கு வருகின்ற அந்த வேளையில் சாமியாரது கையில் சிறிய ஒரு குச்சி ஒன்று இருக்கின்றது. அவர் சொன்னது மாதிரியே குரங்கு வாழை இலை எடுத்து வந்து அந்த வந்த மனிதருக்கு முன்னால் போடுகின்றது. இப்போது அந்த சாமியாரோ கையில் வைத்திருந்த அந்த சிறிய குச்சியால் குரங்கின் தலையில் மெல்லியதாக ஒரு தட்டு தட்டுகின்றார். அடுத்ததாக சாதம் கொண்டு வந்து போடு என்று சொல்லியும் கூட உத்தரவு விடுகின்றார். அவர் சொன்னது மாதிரியே அந்த குரங்கும் கூட சாதம் எடுத்துக்கொண்டு வந்து பரிமாறுகின்றதாம். இப்போது மீண்டும் தலையில் அந்த தடியால் ஒரு தட்டு, அடுத்தது கறிகளை போடு என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. குரங்கு அவர் சொன்னதையெல்லாம் சரியாக செய்கின்றது என்று சொன்னாலும் அந்த மெல்லே ஆடி அந்த குரங்கின் தலையில் விழுந்து கொண்டே இருக்கின்றது. குரங்கை பார்த்தபோது அந்த வந்தவருக்கு வந்து பாவமாக இருக்கின்றதாம். அவருக்கு மனம் பொறுக்கவில்லை. இப்போது பொறுக்க முடியாமல் சாமியாரிடம் சொல்லுகின்றார், நானும் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீங்கள் சொன்னவற்றையெல்லாம் அந்த குரங்கு சரியாகத்தான் செய்கின்றது. இருந்தாலும் நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய குச்சியால் குரங்கை மெலிதாக என்றாலும் அடித்துக் கொண்டேதான் இருக்கின்றீர்கள். ஏன் அந்த வாயிலா ஜீவனை நீங்கள் துன்புறுத்துகின்றீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். சாமியார் அதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு தான் கையில் வைத்திருந்த அந்த சிறிய தடியை தனது பாயின் கீழே ஒழித்து வைத்து விடுகின்றார். குரங்கு சற்று தள்ளி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. சாமியாரின் கையில் இப்போது அந்த குச்சி இல்லை. குரங்கு என்ன செய்கின்றது என்று சொன்னால், ஒரு சில நிமிடங்களில் தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றவரின் அருகில் வருகின்றது. அவரது தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்ளுகின்றது. இப்போது அந்த மனிதரது காதை பிடித்தெழுக்கின்றது. அவரது தலைமுடியை பிடித்து பின்பார்க்கின்றது. சாப்பிட்ட இலையில் தனது வாளை தொங்க போட்டு ஆட்டுகின்றது. இப்போது வந்த நண்பருக்கோ பொறுக்க முடியவில்லை. இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லையே, அதற்கு அடி போடுங்கள் என்று சொல்லி அவரே சொல்லுகின்றாராம். இப்போது மீண்டும் பாயின் கீழே ஒழித்து வைத்திருக்கின்ற அந்த சிறிய குச்சியை எடுத்து அந்த குரங்கின் தலையில் மெல்லியதாக தட்டுகின்றார் அந்த சாமியார். அந்த குச்சியை கண்டவுடன் அந்த குரங்கு ஒரு மூலையில் போய் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுகின்றது. சாமியார் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தேடி வந்ததற்கான அந்த ஒரு பதில் இப்போதே உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த குரங்கை போலத்தான் மனித மனமும். நாங்கள் சொன்னதையெல்லாம் அந்த மனம் கேட்டு நடக்கின்றதே என்று சொல்லி அதை நாங்கள் சற்று இலகுவாக விட்டுவிடவே கூடாது. எப்போதும் சரியான விடயங்களை சொல்லி மனதை அந்த குச்சியால் அடிப்பது மாதிரி தட்டி தட்டி நீங்கள் சீர்படுத்தி கொண்டே இருத்தல் அவசியமாகின்றது. ஒரு சிறிய ஓய்வே அதுக்கு நாங்கள் கொடுத்தாலும் மனிதனின் மனம் இந்த குரங்கு போலத்தான் தாவத் தொடங்கிவிடும். சேட்டைகளை செய்ய தொடங்கிவிடும். அதன் சேட்டை வந்து அதிகரித்து கொண்டே போய்விடும். அதுக்கு பிறகு ஒரு சில கட்டத்தில் அதன் தொல்லையை நாங்கள் தாங்க முடியாமலும் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே எப்போதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் ஒரு குச்சி மாதிரி எங்களது கட்டுப்பாடுகள், மனக்கட்டுப்பாடுகள், அவற்றை கொண்டு வந்து உங்களது மனதில் சிறிய அடிகளை போட்டுக்கொண்டே இருங்கள். இந்த மனதில் வந்து தட்டி கொண்டே நாங்கள் இருக்கின்ற போதுதான் மனம் வந்து அலைப்பாயாமல் இருக்கும். எங்களுக்கென்று இவை தான் இருக்கின்றன. இவற்றை வைத்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். என்னென்ன விடயங்களை நாங்கள் மிகச்சரியாக செய்ய வேண்டும், மனம் தேவையில்லாத விடயங்களை நோக்கி தாவக்கூடாது என்பது தொடர்பான சிறிய கட்டுப்பாடுகள் மனம் தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கின்ற போதுதான் அதை நாங்கள் நிர்வகிக்க முடியும். இல்லை என்று சொன்னால், அதன் போக்கிலேயே நாங்கள் விட்டுவிடுவோமாக இருந்தால், அது தானாகவே தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பது தொடர்பாக அழகாக இந்த கதை எங்களுக்கு புரிய வைக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:48 ஆகியிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6475986669.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0421-0462-0
7: நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் பீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
8: MJS கோல்ட் ஹவுஸ்.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: Your favorite music on your favorite station 102.7.

நேரம் காலை 10 மணி 1 நிமிடமாக இருக்கின்றது. இசெஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில் இசெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இசெஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரி நூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசெஃப்எம் தமிழ், யூடியூபில் இசெஃப்எம் 102.7. எரிபொருள் விலை நாளைக்கும் கூட மாறப்போவதில்லை. இன்று அதே விலையில்தான் நாளைக்கு நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்துடன் ஒரு அழகான நாளை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். புதிய கல்வி ஆண்டு இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது. பாடசாலைகள் அது தொடங்குகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு பரபரப்பை தாண்டி இப்போது வழக்கமான கடமைகளுக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். 20 இப்போதைய வெப்பநிலை 22 உணரப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக 25 இருக்கும். 29 கூடிய உணர்லையாக இன்று உணரப்படும். இரவில் 19-20 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் தொடர்ந்து இருக்கக்கூடிய பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். 7:41 சூரியன் இன்றைக்கு அஸ்தமிக்கும். வெளிச்சமான பகல் பொழுதை தொடர்ந்து நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். நாளைக்கு தான் மழை நாளாக இருக்கலாம். இந்த வாரத்தில் புதன்கிழமை காலையிலிருந்து மெல்லிய மழை தூறல் இருக்கும். மதிய பொழுதில் 2-4 மில்லிமீட்டர் வரையிலான பலமான தண்டஸ்டோம் இருக்கலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலையில் மெல்லிய தூறல் இருக்குமாம். எனவே தொடர்ச்சியாக மழையை நாங்கள் நாளைக்கு சந்திக்க இருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் குறைவு. 25 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 34 வரைக்கும் நாங்கள் உணரக்கூடியதாக நாளைய நாளின் வெப்பநிலை உயர்வு தொடர்பாக சொல்லப்படுகின்றது. வியாழக்கிழமையை பொறுத்தளவில் மீண்டும் வெளிச்சத்தை பார்க்க இருக்கின்றோம். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். 23 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமையை சனியாகத்தான் இருக்க போன்றது. வெப்பநிலை சற்று குறைவாக 21 இருக்கும். 22 டிகிரி செல்சியஸை நாங்கள் வெள்ளிக்கிழமையில் உடனடியாக பெறப்போகின்றோம். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை அதிக வெளிச்சத்தோடு இருக்கும். 24 வெப்பநிலை 28 உணரப்படும். இரவு வேளை மழை தூறல் இருக்கலாம். அந்த மழை வந்து ஞாயிறு காலையிலும் கொஞ்சம் இருக்க போகின்றது. அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 23 வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நாங்கள் உடல்நிலை உயர்வை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாரிறுதி நாளில் திங்கட்கிழமை 21-22 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் வந்து சற்று வித்தியாசமாக ஈஸ்டர்ன் கனடா வந்து அந்த பகுதிக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்ட் அலர்ட்டை சந்திக்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. நியூஃபன்லாண்ட் போன்ற பகுதிகளின் ஒரு சில இடங்கள் வந்து ஒரு கூலரான ஏரை சந்தித்திருப்பதன் விளைவாக இந்த சீசனின் முதலாவது ஃப்ராஸ்ட் அலர்ட் அங்கு விடுக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தெளிவான வானம் இருந்தாலும் கூட வீசக்கூடிய ஒரு குளிர்காற்றின் விளைவாக வெப்பநிலை வந்து ஒரு நியர் ஃப்ரீசிங்கே அண்மிக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் அங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு நல்ல வெப்பநிலை உணர்லை. இன்னமும் கூட சம்மரில் தான் இருக்கின்றோம். ஆனால் அங்கிருக்கக்கூடியவர்கள் சற்று அசாதாரணமான ஒரு நிலையை மிக விரைவாகவே சந்திக்க தொடங்குகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈஸ்டர்ன் கனடாவில் இருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10 மணி 5 நிமிடமாக இருக்கின்றது.

காலை 10:10 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைக்கு வந்து கனடா வந்து அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு எதிராக விதித்திருக்கக்கூடிய இந்த கவுண்டர் டாரிஃப்ஸ் அது அமலுக்கு வந்திருக்கின்ற ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் நள்ளிரவுக்கு பிறகு இன்று அதிகாலையில் இருந்து பில்லியன் கணக்கான டாலர்ஸ் பெறுமதியிலான அமெரிக்க பொருட்களுக்கான அந்த வரி, கனடாவின் அந்த டாரிஃப்ஸ் வந்து இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவுடனான அந்த ஒரு தற்போதைய வர்த்தக பிரச்சனையை இந்த வரி அமலாக்கம் இன்னமும் தீவிரமாக்கியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கனடிய பொருட்கள் மீது பதிலடி தீர்வைகள் விதிப்பது குறித்து அமெரிக்கா உடனடியாக இன்றே பரிசீலிக்கும் என்று சொல்லித்தான் யுஎஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜெமீசன் கிரீர் வந்து இன்றைக்கு காலையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த வரி அமுலாக்கம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு மேலதிகமாக அமெரிக்க மன்னிக்கவும் கனடிய பொருட்களுக்கான அந்த ரீட்டாலியேட்டரி டாரிஃப்ஸை தாங்கள் அமுலாக்கம் செய்வது தொடர்பாக கன்சிடர் பண்ணுகின்றோம் என்று சொல்லித்தான் அவர் இப்போதைக்கு இந்த கருத்தை பகிர்ந்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கிரீர் மற்றும் யுஎஸ் கனடா ட்ரேட் மினிஸ்டர் டொமினிக் லெப்ளாங்க் அவர்களும் இன்றைக்கு பேச இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. அமெரிக்காவிலிருந்து கனடா விலகி செல்வதற்கு வந்து பல விலைகளை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் அதற்கான அந்த மாற்று வழி இதைவிட மோசமான பாதிப்புகளை எங்களுக்கு தரும் என்று சொல்லி இப்போது இந்த பதிலடி வரிகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு கனேடிய பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 27.6 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியிலான அமெரிக்க பொருட்களுக்கான அந்த $4 டாரிஃப் தான் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. 15%-50% வரைக்கும் அந்த வரிகள் வந்து சற்று பொருட்களுக்கு ஏற்ப வேறுபட்டவையாக இருக்கலாம் என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மாதம் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்ததை தொடர்ந்துதான் ஒயிட் ஹவுஸினால் கனடிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற சமீபத்திய அமெரிக்க வரிகளுக்கு இணையான அந்த ரிட்டாலியேட்டரி டாரிஃப்ஸாகத்தான் கனடிய வரிகள் இன்று அமலுக்கு வந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் மார்க்கானி என்ன சொல்கின்றார்னு சொன்னார், அமெரிக்காவிலிருந்து கனடா விலகி செல்வதற்கு நாங்கள் ஒரு விலையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கும், ஆனால் அதற்கான அந்த மாற்று வழி இன்னமும் மோசமானதாக இருக்கும் என்று சொல்லி கனடியர்களுக்கான ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கும் கனடாவிலும் கூட ஒரு சில பொருட்களின் விலைகள் இன்னும் சற்று உயரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தென்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க வரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% அந்த வரிகள் பல்வேறுபட்ட கனடிய பொருட்களுக்கு ஏற்கனவே அமலுக்கு வந்திருக்கின்றன. ஹாக்கி ஸ்டிக்ஸில் இருந்து ஃப்ளோடிங் டாக்ஸ், தேன் மற்றும் வெவ்வேறு முக்கியமான பொருட்களாக இருக்கக்கூடிய ஆயில், சிமெண்ட், பிளாஸ்டிக்ஸ் போன்றவற்றுக்கெல்லாம் அந்த 50% வரிகள் அமெரிக்காவினால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் விலையேற்றங்கள் வந்து இரண்டு பக்கங்களிலும் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலான கனேடியர்கள் வந்து இப்போது சற்று ஓரளவு உயர்கின்ற அந்த விலைகளை பொறுத்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் தெரிவித்திருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு சர்வே ஒன்று எடுக்கப்பட்டதாம் கனேடியர்களிடம். ஒரு 1500 கனடிய வயது வந்தவர்கள் பங்கேற்ற ஒரு கணக்கெடுப்பின் முடிவுகளை பொறுத்தளவில் பலர் அந்த கருத்துக்களை தான் பகிர்ந்திருந்தார்கள் என்பதையும் இங்கு சொல்லியிருந்தார்கள். 5/3 பேர், அதாவது 60% மக்கள் வந்து மளிகை பொருட்கள் மற்றும் ஆடைகள் உட்பட வீட்டு செலவுகளுக்கு 10%-20% கூடுதலாக நாங்கள் செலவழிக்க நேர்ந்தாலும் கனடாவின் இப்போதைய இந்த பேச்சுவார்த்தை உத்தியை நாங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கின்றோம் என்று சொல்லியும் ஒரு கருத்தை அவர்கள் பகிர்ந்திருப்பதாகவும் இந்த தகவல்களையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை 10:15.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக்ஸ்

0: விடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
2: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub .ca.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

நேற்றைய நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:27 நிமிடமாகி இருக்கின்றது. பிரான்ஸ் ஐஃபில் டவர் அங்கு நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்போது நடைபெற்று வருவதாகத்தான் இன்றைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஐஃபில் டவரில் பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர்கள் ஒரு இந்து மத குழுவின் தனிப்பட்ட வருகைக்காக அவர்களது அந்த பணியிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் இப்போது அந்த ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்ய ஆரம்பித்ததன் காரணமாக இன்றைக்கு அல்ல நேற்றைய தினம் திங்கட்கிழமை மிக புகழ்பெற்ற அந்த ஐஃபில் டவர் வந்து மூடப்பட்டது. அதை தொடர்ந்துதான் இப்போது பிரான்சின் அத்தாரிட்டிஸ் இப்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை தொடங்கியிருக்கின்றமை தொடர்பாக இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன நடந்தது என்று சொல்லி கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், பேப்ஸ் என்று சொல்லி உலகம் முழுவதிலுமே அறியப்படக்கூடிய இந்த போச்சன் சான்வாசி, அக்கர், புருஷோத்தம், சுவாமி நாராயணன், சான்ஸ்தா ஹிந்து குரூப், இதன் சுருக்கம்தான் பேப்ஸ் என்று சொல்வார்கள். இந்து மத குழு பேப்ஸ் என்று சொல்லி அறியப்படுகின்றது. இவர்கள் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான சாதுக்கள் கடந்த சனிக்கிழமை, வார இறுதி சனிக்கிழமை வந்து அந்த ஐஃபில் டவரை சென்று பார்வையிட்டு இருக்கின்றார்கள். அங்கு வந்து ஒரு சில மத சடங்குகளும் கூட நடத்தப்பட்டிருந்தன. எனவே அந்த இடத்திற்கு அவர்கள் வருகின்ற போது அங்கு அவர்கள் வருகின்ற அந்த வேளையில் ஆண்களை வந்து இந்த ஐஃபில் டவரில் பணிபுரிவதற்கு நியமிப்பதற்காக பெண்கள் அங்கு பணிபுரியக்கூடிய பெண்கள் வந்து அவர்களது அந்த பணியிடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் கூட கேட்டுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இப்போது ஐஃபில் டவர் ஸ்டாஃப் யூனியன் அதன் ரெப்ரசன்டேட்டிவ் தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பான விளக்கங்களையும் கூட அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த நடந்திருக்கின்ற சம்பவத்தினாலும் சிலர் நடத்தப்பட்ட விதத்தினாலும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக பெண்களுக்கு இது சற்றும் பிடிக்கவில்லை. இது தொடர்பாக அவர்கள் மிக அதிகமான மனவிரக்தியையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அந்த ஸ்டாஃப் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ் தெரிவித்திருக்கின்றார். இருந்தாலும் நடந்த இந்த சம்பவத்திற்காக அந்த ஐஃபில் டவர் நிர்வாகம் பலமுறை ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு முக்கியமான மொனியுமென்ட் வந்து நேற்றைய தினம் மூடப்பட்டிருந்த நிலையில் அது இன்னும் சற்று பதற்றத்தை உருவாக்கியிருந்தது. வீக்கெண்ட் இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவிலே உருவாகியிருந்ததன் காரணமாக நேற்று திங்கட்கிழமை காலை வேளையில் அங்கு பணிபுரிந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து ஒரு மீட்டிங் ஒன்றை நடத்தவும் கூட முடிவு செய்திருந்தார்களாம். அதே நேரம் அந்த ஐஃபில் டவரின் நிர்வாகத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றை தொடங்குவதற்கும் அதுக்கு பிறகு பெண்களுக்கு மீண்டும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காது என்பதை உறுதி செய்வதற்கும் இப்போது நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று சொல்லியும் கூட நேற்றைய தினம் அந்த ஊழியர் சங்க பிரதிநிதி தெரிவித்திருந்ததாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி ஊழியர்களது அதிருப்தி வந்து நியாயமானது, முடிந்தவரை விசாரணைகள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் பாரிஸ் நகரத்தின் மேயர் இமானுவல் கிரெகோரியை வந்து தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமைகளை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லியும் அவர் எக்ஸ் தளத்தில் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான சமத்துவம், எங்களது இந்த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அது இருக்கக்கூடிய இடத்திலும் அல்லது எல்லா இடங்களிலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் அந்த சமத்துவம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் பாரிஸின் மேயர் இந்த விடயம் தொடர்பான தனது கருத்தையும் கூட எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த ஐஃபில் டவரை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த பேப்ஸ் பிரதிநிதிகள் குழு அங்கு வருகின்றமை தொடர்பாக தங்களுக்கு தெரியப்படுத்தி அனுமதி பெற்ற போது பெண்களுடனான தொடர்புகள் குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கோரிக்கையை முன் வைத்திருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுதான் இப்போது தவறாக இருந்திருக்கின்றது. அந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்று சொல்லியும் இப்போது தனது வருத்தத்தையும் அந்த ஐஃபில் டவரை நிர்வகிக்கக்கூடிய அந்த குழு வந்து வெளியிட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த பேப் சாதுக்கள் அல்லது துறவிகள் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை இருப்பதோடு மட்டுமல்லாமல் பெண்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாமாம். இது
அந்த சாதுக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு கட்டுப்பாடு என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேப்சன்னு சொல்லி பார்த்தால் இது வந்து இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது ஆளும் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்கிய உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்து பிரிவு என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பேப்ஸ் டெம்பிள்ஸ் வந்து அமெரிக்காவின் பல மாநிலங்களில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருப்பதும் கூட எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் நியூஜெர்சி, கலிபோர்னியா, டெக்சஸ், ஜோர்ஜியா மற்றும் இல்லினாய்ஸ் போன்ற இடங்களில் அமெரிக்காவில் இந்த கோயில்களை கட்டுவதற்கு இந்தியாவில் இருந்து சாதி குறைவான அந்த பிரிவில் இருந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டு மிக மோசமான சூழ்நிலைகளில் மிக மிக குறைவான அந்த ஊதியத்தோடு அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு தொடர்பான ஒரு வழக்கொன்றும் 2021 போடப்பட்டிருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தால், நியூஜெர்சி கோயில் அதனை கட்டுகின்ற போது அந்த கட்டுமானங்களில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த சிலிக்கா டஸ்டை உட்சுவாசித்ததன் காரணமாக பிரிவென்டபிள் லங் டிசீஸினால் தங்களது தொழிலாளர்கள் 2 உயிரிழந்திருந்தார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பேப்ஸ் டெம்பிள்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்தியாவை விட வெளியிடங்களில், வெளிநாடுகளில் காணப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான கோயில்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த கோயில்கள் அவற்றின் கட்டுமானம் தொடர்பான வழக்குகளும் கூட இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது, பிரான்சில் ஏன் அவர்கள் வந்திருந்தார்கள் சொன்னால், பிரான்சிலும் கூட இந்த ஒரு புதிய பேப்ஸ் ஹிந்து டெம்பிள் வந்து திறக்கப்பட்டிருந்ததாம். பாரிஸில் புத்தம்புதிய கோயில், அதில் அந்த திறப்பு விழா வந்து நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போது இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் காணொளி காட்சி மூலம் தோன்றி பல முக்கியமான தகவல்களையும் மகிழ்ச்சியும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளில் ஒரு புதிய மைல்கல் என்று சொல்லி அந்த திறப்பு விழாவில் அவர் பாராட்டியிருந்ததையும் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த பாரிஸின் அந்த புதிய அந்த பேப்ஸ் ஆலயம் இந்த சம்பவம் தொடர்பாகவும் பிளாட்ஃபார்ம் எக்ஸில் ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தது. இந்த சூழ்நிலையால் காயமடைந்திருக்கக்கூடிய அல்லது ஹேர்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரிடமும் நாங்கள் மனமார்ந்த மன்னிப்பை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இப்போது இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றமை தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:35 ஆகியிருக்கின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல்
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KMBusiness.ca.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
7: 416-461-6401.
1: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
8: The station with the best music.
9: It's East FM.
10: It's East FM.
11: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு இப்போது உங்கள் கையில். ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்டலர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 15 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்மன் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில். 416-412-7374.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப் எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப் எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப் எம் 102.7. எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும். இந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பது தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 21 இப்போதைய வெப்பநிலை, 24 டிகிரி செல்சியஸை உடல்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இதன் நிலைமைகள் இன்று தொடரும். வெளிச்சமான பகல் பொழுதுதான் இன்று தொடர்ந்து அமையப் போகின்றது. 7:41 சூரியன் அஸ்தமிக்கின்ற வேளை வரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். 24 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும் என்று 29 டிகிரி செல்சியஸை கூடிய உடல்நிலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவு வேளை 19 வெப்பநிலையாக இருக்கும். 20 டிகிரி செல்சியஸை இரவின் உடல்நிலையாகவும் நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு இந்த வாரத்தில் மழை நாளாக இருக்கின்ற சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. காலையிலிருந்தே மழை தூர தொடங்கலாம். மதிய வேளை சற்று அதிகமான பலமான இடியுடன் கூடிய மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் பகல் வேளை சொல்லப்படுகின்றன. மாலை பொழுதில் மெல்லிய தூறல் இருக்கலாம். 25 வெப்பநிலையாக இருந்தாலும் 34 வரை நாளைக்கு நாங்கள் உடல்நிலையை பெறப்போகின்றோம். மழையுடன் கூடிய வெப்பமாக அது இருக்கலாம். வியாழக்கிழமை வந்து வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 23 வெப்பநிலை 25 வரை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை சற்று மிதமான வெப்பநிலை உடல்நிலை நீடிக்கும். 21 வெப்பநிலையாகவும் 22 உடல்நிலையாகவும் இருக்கும். காலை வேளையெல்லாம் ஒரு 13-12 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் உணர இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதியை பார்த்தால் சனிக்கிழமை வெயில் அதிகம் இருக்கும். 24 வெப்பநிலை 28 வரை உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் மெல்லிய மழை தூறலாம். ஞாயிறு காலையிலும் மழை தூரலுக்கான சாத்தியம் கொஞ்சம் இருக்கின்றது. அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 23 வெப்பநிலை 26 வரை ஞாயிற்றுக்கிழமையில் உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் 21-22 உணரப்படும். பிரதானமாக வெயிலுடன் அன்றைய பகல் பொழுது இருக்கக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பான தகவல்களும் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு வந்து புதிய கல்வி ஆண்டு ஆரம்பித்திருக்கின்றது. அதே மாதிரி பிரிட்டன் பிரின்ஸ் ஜார்ஜ் அவரும் கூட அவரது அந்த கல்வி பருவத்தின் அடுத்த கட்டத்தில் புதிய ஒரு கல்லூரியில் அவர் சேர்ந்திருக்கின்றவை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று செவ்வாய்க்கிழமைதானா மிக பிரபலமான ஈட்டன் காலேஜில் அவர் தனது முதல் நாளை ஆரம்பித்திருக்கின்றார். 13 வயதான பிரின்ஸ் ஜார்ஜ் அவரது முதல் நாளில் அந்த பாடசாலையில் இணைகின்றமை தொடர்பான படங்கள், வீடியோஸ், பல்வேறுபட்ட தகவல்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கின்றன. லண்டனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற பாடசாலையில் அவரது தந்தை பிரின்ஸ் ஹாரி மற்றும் மணிக்கும் பிரின்ஸ் வில்லியம் மற்றும் பிரின்ஸ் ஹாரி ஆகிய இரண்டு பேருமே அங்குதான் கல்வி கற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது சமர் அங்கும் கூட கொஞ்சம் நிறைவு பெற்று ஃபோர் சீசன் ஆரம்பமாக இருக்கின்ற அந்த காலப்பகுதி. எனவே மழை இன்றைக்கு இருந்திருக்கின்றது. எனவே குடைகளோடு அவர்கள் பாடசாலையில் வரவேற்கப்படுகின்றமை தொடர்பான புகைப்படங்கள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் ஹரியானை என்று சொல்லி பார்த்தால் அதற்கு அவர் இப்போது 2வது இடத்தில் இருக்கின்றார் அந்த வரிசையில் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பிரின்ஸ் வில்லியம் அவரை தொடர்ந்து அடுத்த வாரிசாக இவர் வர இருக்கின்றமை தொடர்பான அந்த வரிசைப்படுத்தல்களும் கூட இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஈடன் காலேஜ் மிக பிரபலமான ஒரு பழமையான பாடசாலையாக இருக்கின்றது. அங்கு 1440 அப்போதைய 6வது ஹென்றி மன்னரினால் அந்த பாடசாலை வந்து உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த பாடசாலையில் வந்து அவர்கள் குடைகளோடு நடந்து வருகின்ற போது அந்த பாடசாலையின் பிரின்சிபல் மற்றும் வைஸ் பிரின்சிபல் ஆகியோர் இணைந்து வரவேற்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஈடன் காலேஜை பொறுத்தளவில் அது வந்து இங்கிலீஷ் கவுண்டி ஆஃப் பெர்க்ஷியர் அங்குதானம் காணப்படுகின்றது. இந்த வின்சர் காசலில் இருந்து மிக குறைவான தூரத்தில் தான் அது அமைந்திருக்கின்றது. 13-18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அதிலும் ஆண் மாணவர்கள் கற்கக்கூடிய ஒரு பாடசாலை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இதில் வந்து மிக பிரபலமான பலர் வந்து கல்வி கற்றிருக்கின்றார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரின்ஸ் வில்லியம் 1995 தொடக்கம் அங்கு கல்வி கற்றிருக்கின்றார். பிரின்ஸ் ஹாரி வந்து 98 தொடக்கம் அந்த பாடசாலையில் கல்வி கற்றிருக்கின்றார் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரிட்டனை பொறுத்தளவில் மிகவும் புகழ்பெற்ற, அதிக கட்டணம் மறவிடப்படுகின்ற மதிப்புமிக்க கல்லூரிகளில் ஒன்றாகத்தான் இந்த ஈடன் காலேஜ் வந்து காணப்படுகின்றதாம். இதுவரைக்கும் பல பிரபலமானவர்கள் அங்கு கல்வி கற்றிருக்கின்றார்கள். யூகேயின்
இதுவரையிலான 59 பிரைம் மினிஸ்டர்ஸில் 20 பேர் அங்குதானாம் கல்வி பயின்றவர்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃபார்மர் கன்சர்வேட்டிவ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் மற்றும் டேவிட் கேமரோன் போன்றவர்களும் கூட அந்தே பாடசாலையில்தான் கல்வி கற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பல்வேறுபட்ட பிரபலமான நடிகர்களும் கூட அங்கு பயின்றிருக்கின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கல்வியாண்டுக்கான கட்டணமாக 63,298 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் அமெரிக்கன் டாலர்ஸில் 84,900 அமெரிக்கன் டாலர்ஸ் வரைக்கும் அவர்கள் ஒரு கல்வியாண்டிற்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லியும் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈடன் காலேஜ் தொடர்பாக 11:03 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 6457-0651. Some conditions may apply.
7: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is Chitra Selvanathan from Bremal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439.
9: எத்திசையும் எங்களிசை. East FM 102.7.

11:16 இசைஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. மனித மூளையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிக்கல் வந்து நீடிக்கின்றது. இதுவரைக்குமே விஞ்ஞானிகள் எங்களது இந்த ஹியூமன் பிரெயின் அதன் ஃபங்க்ஷன் தொடர்பாக பல ஆய்வுகளை தொடர்ந்து செய்து வந்தாலும், முழுமையாக அது எப்படி செயற்படுகின்றது, என்ன மாதிரியாக எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எதிர்வினையாற்றுகின்றது என்பது தொடர்பாக கண்டுபிடிப்பதற்கு இன்னமுமே பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றார்கள். இன்னமுமே இந்த மனித மூளைகள் எப்படி செயற்படுகின்றன என்று சொல்லி அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. எங்களது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான தன்மைதான் அதற்கான காரணமாக அமைகின்றது. இந்த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அவர் பிரெயின் என்று சொல்லித்தான் அந்த காரணத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ப்ளெக்சிட்டி என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் ஏனைய சிறிய உயிரினங்கள் எப்படி செயற்படுகின்றன, அவற்றின் அந்த ஒரு எதிர்வினை ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொல்லி கண்டுகொள்வதற்கு இப்போது முயற்சிக்கின்றார்கள். அதன் மூலமாக மனித மூளையை கொஞ்சமாவது புரிந்து கொள்ளலாமா என்று சொல்லித்தான் அந்த முயற்சி இப்போது முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கு அவர்கள் அதிகம் இப்போது கவனிப்பது இந்த கொசுக்கள், ஃப்ளைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயிரினங்கள். இவற்றின் மூளை வந்து எங்களோட மூளையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் மிக மிக சிக்கல் குறைவாக இருக்கின்ற ஒரு மூளையாக காணப்படுகின்றமை அவை அதிகம் கவனம் பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றது. மிக குறைவான சிக்கலை கொண்டதாகத்தான் நாம் அந்த ஃப்ளைஸின் மூளை வந்து காணப்படுகின்றது. ஆனால் அந்த ஃப்ளை சர்வைவ் பண்ணுவதற்கு அது சரியான சமயத்தில் பறப்பதை வந்து உறுதி செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை அந்த மூளை செய்யக்கூடிய வகையில் தானாம் இயற்கை அதுக்கும் கூட அந்த மூளையை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே மனித மூளையையும் ஏனைய பாலூட்டிகளின் மூளைகளையும் ஆய்வு செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருக்கின்ற நிலையில், மனித மூளையில் நாங்கள் எவற்றை சரியாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஈயின் மூளையை இப்போது விரிவாக ஆய்வு செய்கின்றார்களாம். இது வர்ஜினியாவில் இருக்கக்கூடிய, யூஎஸ்ஏ வர்ஜினியாவில் இருக்கக்கூடிய ஜெனிலியா ரீசர்ச் கேம்பஸில் இருக்கின்ற வாய்னெட் கார்ட்ஸ் லேபரட்டரி, அங்கே வந்து ஈக்களின் மூளையை வந்து தெளிவாக அவதானித்து பார்த்து பல்வேறுபட்ட விடயங்களை இப்போது பகிர்கின்றார்கள். ஒரு டோம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்குள் அந்த ஈக்களை விட்டு அவற்றை ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று அண்மிக்கின்ற போது, அந்த கருப்பு பொருள் தங்களை பிடித்து விடுமோ, சாப்பிட்டு விடுமோ, தங்களுக்கான இயற்கை எதிரியாக இருக்குமோ என்ற ஒரு பயத்தில் அந்த ஈ வந்து பறக்க தொடங்கும். எனவே அப்படி பறக்கக்கூடிய அந்த ஈக்களின் பரப்பு எப்படி இருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு சில தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த டிபெண்டிங் ஆன் த அப்ரோச் ஸ்பீட், எந்த அளவுக்கு விரைவாக அந்த கருப்பு, அந்த பிளாக் ஆப்ஜெக்ட் வந்து அதனை அண்மிக்கின்றதோ, அந்தந்த சமயங்களில் அந்த ஃப்ளைஸ் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மெதுவாக அண்மிக்கக்கூடிய அந்த பிளாக் ஆப்ஜெக்ட் அந்த ஃப்ளைக்கு கிட்ட வருகின்ற போது முதலில் அந்த ஈ என்ன செய்யும் என்று சொன்னாலாம், அதன் ரெக்கைகளை விரித்து பறக்க தயாராக இருக்கும். அதே நேரம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அண்மையில் வருகின்ற போது அது உடனடியாகவே அந்த ரெக்கைகளின் மூலமாக அங்கிருந்து பறப்பது அவதானிக்கப்பட்டது. ஆனால் அதே ஆப்ஜெக்ட் வந்து விரைவாக வேகமாக அந்த ஈயை நெருங்குகின்ற போது அது தனது இறக்கைகளை விரிப்பதற்கு பதிலாக ஒரு பரல் ரோல் ஒன்றை செய்து அங்கிருந்து தப்பித்து கொண்டது என்று சொல்லியும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த விரைவான அந்த அப்ரோச், மிக வேகமாக அந்த எதிரி வந்து நெருங்குகின்ற போது அதன் மூளையில் ஏற்பட்ட தாக்கங்கள் தொடர்பாகவும் கூட அவதானிக்கப்பட்டது. அதில் அந்த மெதுவாக ஒரு எதிரி ஒன்று நெருங்குகின்ற போது அதன் மூளையில் ஒரே ஒரு நியூரோன் ஒன்று தானாம், ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் ஒன்றை ஃபயர் பண்ணியமே அவதானிக்க படதாம். ஆனால் விரைவாக இந்த ஃபாஸ்ட் அப்ரோச் அந்த ப்ரெடேட்டர், அதாவது ஏதாவது ஒரு அந்த பொருள் வந்து விரைவாக அதனை நெருங்குகின்ற போது இரண்டு நியூரோன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை அங்கு உருவாக்கியது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த இரண்டு நியூரோன்ஸ் எலக்ட்ரிக் சிக்னலை வெளியிடுகின்ற போது அங்கு வந்து பலமான ஒரு இம்பல்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டு வேறு வழியில், அதாவது இந்த பரல் ரோல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரெக்கைகளை விரிக்காமல் உடனடியாக தப்பிக்கக்கூடிய வழியில் அந்த ஈக்கள் வந்து தப்பித்துக் கொள்ளுகின்றன என்று சொல்லித்தான் அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மூளை அடிப்படை மட்டத்தில் எப்படி செயல்படுகின்றது என்று சொல்லி புரிந்து
கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆய்வுகளில் ஒன்றாகத்தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது மனித மூளையின் செயல்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்கு மேலும் புதிய ஆய்வுகளை செய்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த ஆய்வு அமையும் என்று சொல்லியும் கூட யுஎஸ்ஏயில் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான ஆய்வை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் இதே இந்த ஈக்களை வைத்து செய்து பார்த்திருந்தார்கள். அதில் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ் அவற்றுக்கு இடையிலான அல்லது அவற்றின் மூளைக்கு இடையிலான பல்வேறுபட்ட விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு பல புதிய தகவல்களும் கூட முதல் தடவையாக வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூட இங்கு இந்த தகவல்களை காண முடிகின்றது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி

சொல்லியிருந்தார்கள். அதே நேரம் ஒரு மேல் ஃபிளை ஒன்று சற்று வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும், அதன் மேல் அக்ரெஷன் இருக்கும், அந்த காதல் தொடர்பான பிஹேவியர் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த லவ் சாங்ஸை பாடக்கூடிய அந்த தன்மையும் கூட சற்று வேறுபட்டதாக இருக்குமாம். இப்படி வேறுபட்ட நடத்தைகளை காட்டினாலும் கூட மேல் ஃபிளை மற்றும் ஃபீமேல் ஃபிளை இவற்றின் அந்த மூளையில் பெரியளவில் வேறுபாட்டை தங்களால் பதிவு செய்ய முடியவில்லை என்று சொல்லியும் அந்த ஆய்வின் முடிவிலே சொல்லியிருந்தார்கள். முழுமையாக ஆய்வு செய்து பார்த்தபோது வெறும் ஒரு 5-5 தானாம் தனித்துவமான பிஹேவியர்ஸ் இந்த மேல் ஃபிளை ஃபீமேல் ஃபிளைஸ் இடையே அந்த மூளையில் காணப்பட்டது என்பதை சொல்லியிருந்தார்கள். 95% செல்ஸ் வந்து இரண்டுக்கும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வில் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஈக்களின் மூளையை புரிந்து கொள்வதற்கான முயற்சியின் மூலம் மனித மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை சற்று அவிழ்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இப்போது விஞ்ஞானிகள் தங்களது ஆய்வினை தொடர்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:24 நிமிடம்

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் Tamzin 437-860-7002 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க் மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599
8: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் 6478910742 6478910742
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:36 ஆகியிருக்கிறது. இந்த வேளையில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஹையஸ்ட் பெய்டு வேர்ல்ட் லீடர் யார் என்று சொல்லி கேட்டால், நாங்கள் வெவ்வேறு உலக நாடுகளின் தலைவர்களில் தொடர்பாகத்தான் பெரும்பாலும் பதில் சொல்வோம். அதுக்கான பதில் வந்து சிங்கப்பூர் அதன் தலைவர் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்குமே உலக அளவில் அதிக சம்பளம் பெறக்கூடிய உலக தலைவராகத்தான் அவர் அறியப்படுகிறார். ஆனாலும் அவரது சம்பளமும் இன்னும் போதாது என்று சொல்லி இப்போது சம்பள உயர்வு அவருக்கும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை இன்னும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிங்கப்பூரின் அரசாங்கம் தான் இப்போது அதன் மினிஸ்டர்ஸ் மற்றும் வெவ்வேறு ஆஃபீஸ் ஹோல்டர்ஸ் மற்றும் பிரைம் மினிஸ்டர் போன்றவர்களுக்கான அனுவல் சேலரிஸ் அதனை உயர்த்துவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் பிரைம் மினிஸ்டர் தான் ஹையஸ்ட் பெய்டு பொலிட்டிக்கல் லீடர் இந்த வேர்ல்டு என்ற ஒரு பெருமையை இதுவரைக்கும் பெறுகின்றார். இன்னமும் கூட அவரது சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற போது அந்த ஒரு சாதனை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சிங்கப்பூரின் பிரைம் மினிஸ்டர் லோரன்ஸ் வாங், அவர் வந்து ஒரு 1.4 மில்லியன் சிங்கப்பூர் டாலர்ஸ் பெறுமதியிலான ஒரு அதிகரிப்பை அவரது அனுவல் பே பேக்கேஜில் பெறுகின்றார் என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அமெரிக்கன் டாலர்ஸில் 1.1 மில்லியன் ஆக இருக்கும். ஸ்டெர்லிங் பவுன்ஸில் 818,000 ஸ்டெர்லிங் பவுன்ஸ் சம்பள அதிகரிப்பு அவருக்கு ஏற்கனவே இருக்கின்ற சம்பளத்திலும் பார்க்க வழங்கப்படுகின்றது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் சிங்கப்பூரின் பிரைம் மினிஸ்டர் லோரன்ஸ் வாங் என்ன சொல்கின்றார் சொல்லி பார்த்தால், தான் அந்த அதிகமான அந்த பணத்தை வந்து வெவ்வேறு சேரிட்டிக்கு அடுத்த 5 வருடங்களில் வழங்க இருக்கின்றேன் என்பது தொடர்பாக அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் வெவ்வேறு கிரிட்டிசிசம் வந்து இந்த சம்பள உயர்வு தொடர்பாக இப்போது வெளியிடப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பே ரைஸ் வழங்கப்படுவதற்கு முன்பே அவர்தான் சிங்கப்பூரின் பிரைம் மினிஸ்டர் தான் ஹையஸ்ட் பெய்டு வேர்ல்ட் லீடராக இருக்கின்ற நிலையில் இன்னமும் அவருக்கான அந்த சேலரி வந்து அதிகம் கொடுக்கப்படுவது மக்களது அந்த ஒரு பணத்தை வீணடிப்பது போலத்தான் ஆகும் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். இப்போதைய அவரது அனுவல் சேலரி என்று சொல்லி பார்த்தால் சிங்கப்பூர் டாலர்ஸில் 2.2 மில்லியன் ஆக இருக்கின்றதாம். இந்த பே ரைஸ் வழங்கப்படுகின்ற போது அது 60% ஒரு பே ரைஸ் ஆக இருக்க போன்றது. எனவே அதனோடு சேர்த்து 3.6 மில்லியன் சிங்கப்பூர் டாலர்ஸை அவர் அனுவல் சேலரியாக பெற இருக்கின்றார். அமெரிக்கன் டாலர்ஸை பொறுத்தளவில் 2.8 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று சொல்லித்தான் அவரது இனி வரப்போகின்ற அந்த சேலரி இருக்கும் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்ததாக யார் அதிகமாக சம்பளம் பெறக்கூடிய வேர்ல்ட் லீடர்ன்னு சொல்லி பார்த்தால் ஹாங்காங் அதன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஜான் லீ, இவர் வந்து 719,000 அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியிலான அனுவல் சேலரியை பெற்றுக் கொள்கின்றார். 3வது இடத்தில் எந்த நாட்டின் தலைவர் என்று சொல்லி பார்த்தால் சுவிட்சர்லாந்து அதன் பிரசிடென்ட் அவர்தான் 606,000 அமெரிக்கன் டாலர்ஸ் அனுவல் சேலரியை பெற்று இந்த லிஸ்டில் 3வது இடத்தில் இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உடனடியாக நாங்கள் யோசிப்போம், US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கே இருக்கின்றார்ன்னு சொல்லி, அவருக்கு வந்து 1 வருடத்திற்கு 400,000 அமெரிக்கன் டாலர்ஸ் சம்பளமாக வழங்கப்படுகின்றதாம். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரை பொறுத்தளவில் இப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆண்டி பர்ன்ஹாம், இவர் வந்து 230,000 அமெரிக்கன் டாலர்ஸ் பெறுமதியிலான அனுவல் சேலரியை தான் பெற்றுக் கொள்ளுகின்றார் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு தான் இந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டரின் அந்த சம்பள உயர்வு தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இந்த அனுவல் பே ரைஸ் கணக்கிடப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய வெவ்வேறு முன்னேற்றங்கள் இந்த பேரைசை பாதிக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த GDP கணக்கெடுக்கப்படுகின்றதாம், வேலையின்மை வீதம் என்று சொல்லி பல்வேறுபட்ட விவரங்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு அதெல்லாம் சிறப்பாக இருக்கின்ற போது அவர்களுக்கான அந்த சம்பள உயர்வும் கூட அங்கு வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருந்தார்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இன்கம் குரோத், GDP குரோத் போன்றவை எல்லாமே சரியான அளவில்
கணக்கிடப்பட்டு தான் அவர்களுக்கான அந்த சம்பள உயர்வும் கூட அறிவிக்கப்படுகின்றது. எனவே அப்படித்தான் இந்த முறை இந்த அளவுக்கு சம்பள உயர்வை அவர்கள் பெற இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நிறைய கிரிட்டிசிசம் இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், சிங்கப்பூரில் பணி புரியக்கூடிய ஒருவரது அவரேஜான மந்த்லி இன்கம்மை பொறுத்தளவில் அது வந்து $5,775 தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் அரசியல் தலைவர்களுக்கு இந்த அளவு பணம் வழங்கப்படுகின்றமை ஒரு பணவீணடிப்பு என்று சொல்லித்தான் பலர் தங்களது கருத்துக்களையும் இந்த விடயத்தில் பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:42.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நேரம் 11:51 ஆகி இருக்கின்றது. சூரிய ஒளிச்சம் மிக்க ஒரு அழகான பகல் பொழுதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வும் சிறப்பாகவே இருக்கின்றது. 23 இப்போதைய வெப்பநிலை, 26°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் வெப்பநிலை உயர்ந்து 25 இருக்கும் கூடிய வெப்பநிலை, 30°C வரை நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. இரவு பொழுதில் 19-20°C உடனடியாக இருக்கும். இரவில் 7:41 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு புதன்கிழமை மழைக்குரிய ஒரு நாளாக இருக்கலாம். காலையிலிருந்தே மழை தூர தொடங்கும். நாளைய தினம் பகல் பொழுதில் அதிகமான மழை இருக்குமா? மாலை வரைக்கும் தூரல்கள் தொடரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. 5 mm அளவிலான மழை பொழிவை நாங்கள் நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இப்போது தெரிவித்துக் கொள்ளலாம். எரிபொருள் விலை மாற்றம் ஏதும் ஏற்படப்போவதில்லை. இன்றைய அதே விலையில் தான் நாளைக்கும் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை நாங்களும் நிறைவு செய்யப் போகின்றோம். இதுவரை நேரமும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாளும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நீங்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. seyontax.ca.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இல் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
4: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள், 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் செவ்வாய்க்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் மனைவி போன்று 3 மணி வரைக்கும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் .ca-யும் இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மொழ்வதற்கு, அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca-யிலேயே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் கூட இலவசமாக இலக்குவாக தரவிறக்கம் செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதில் கூட நீங்கள் தரவிறக்கம் செய்து ஜஸ்ட் 1 click-ல் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 412-1212. அதே போன்று மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. மேலவும் சமர் பிரேக் எல்லாம் முடிஞ்சு ஒரு புதிய கல்வியாண்டிலே வந்து மாணவர்கள் அடுத்த கிரேடுக்கு இன்றைக்கு செல்ல ஆரம்பித்திருப்பார்கள் அநேக மாணவர்கள். எல்லா மாணவர்களுக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:08 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பாடசாலைகள் மீள ஆரம்பித்திருக்கின்ற இன்றைய நாள் முதல் நாளாக இருக்கின்றது. அதே போன்று சிட்டியும் வந்து முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறது. இப்படி குழந்தைகள் எல்லாம் பாடசாலைக்கு மீளவும் செல்கின்ற இந்த நேரத்திலே வந்து வீதிகளிலே செல்பவர்கள், குறிப்பாக வாகன ஓட்டிகள், அதிக அவதானத்தோடு வாகனங்களை செலுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைகள் எல்லாம் பாடசாலைக்கு செல்கின்ற வீதிகளை கடக்கின்ற நேரமாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதேபோன்று இன்னும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிட்டியினுடைய பீச்சஸிலே லைஃப் கார்ட்ஸ் வந்து இப்போது ஆஃப் டியூட்டியில் இருப்பார்கள். அதாவது இனிமேல் அடுத்த சம்மருக்குத்தான் அவர்கள் வர இருக்கின்றார்கள் என்பதை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. ஒவ்வொரு சீசனுக்கும் இவ்வாறுதான் நடைபெறும். அதேபோன்று இப்போது இந்த சீசனுக்கும் கூட சிட்டியினால் நிர்வகிக்கப்படுகின்ற பீச்சஸில் கடமையிலிருந்த லைஃப் கார்ட்ஸ் வந்து இப்போது கடமையில் இருக்க மாட்டார்கள். இனி மீளவும் 2027 அடுத்த ஆண்டு சமர்ல தான் பணிக்கு திரும்புவார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று இண்டோ பூல்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குமாம் இயர் ரவுண்டாக அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து லீஷர் மற்றும் லேன் ஸ்விம்மிங்குக்காக அவை திறந்திருக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் toronto.ca/swim அப்படி என்று போனீங்கண்டா அது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதேபோன்று ஏராளமான மாற்றங்கள் வருகின்றன இந்த வருடம் கல்வி ஆண்டிலே என்பதையும் நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம். ஒன்டாரியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏராளமான மாற்றங்கள் பாடத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பல விடயங்களில் வருகின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட்
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7 East FM.ca.

12:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. யுஎஃப்டியினுடைய நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இருக்கின்ற ஸ்டாஃப்ஸ் வந்து தங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நேற்றிரவோடு பணிப்புறக்கணிப்பில் இன்றையிலிருந்து ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று அவர்களுக்கான ஒரு தற்காலிகமான ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே அந்த பணிப்புறக்கணிப்பு என்பது வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இன்றைக்கு வந்து காலை வேளையில் பார்த்தால் சப்வே சர்வீஸ் இது வந்து ஒரு லைன் டூவினுடைய ஒரு பகுதி ட்ராக்கிலே ஒரு இன்ஜரி ஏற்பட்டிருந்ததாம். இதன் காரணமாக சர்வே இல்லை அப்படின்னு

வந்து கோ டிரான்ஸ்லேட் அதே போன்ற யூபி எக்ஸ்பிரஸ் போன்றவை டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்வோருக்கான தண்ட பணங்களை வந்து மிக அதிகமாக உயர்த்தி இருக்கின்றன. 4-5 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும். அமெரிக்கா பொருட்கள் மீதான கிட்டத்தட்ட 28 மில்லியன் அந்த பொருட்களுக்கு வந்து எதிர்வரிகளை வந்து கனேடிய அரசாங்கம் இன்று முதல் விதித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 15-25-50% என்று சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிஸில் உள்ள பொருட்களுக்கான இந்த வரிகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் இன்று நடைமுறைக்கு வருகின்றன. கனேடிய மக்களிற்கு இதனால் கடினமான சூழல் ஏற்படாது என தாம் பாசாங்கு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ள பிரதமர் மாக்கானி, எனினும் எத்தனையோ கடினமான சூழல்களை கனேடிய மக்கள் கடந்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையிலுள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கனேடிய அரசு தடை விதித்துள்ளது. மேற்கு கரையில் குடியேறியுள்ள இஸ்ரேலியர்கள் வன்முறைகளை தூண்டுவதாகவும் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டி ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ் அடங்கலான ஐரோப்பிய நாடுகள் விதித்த இறக்குமதி தடைகளை தொடர்ந்து கனடாவும் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ளார். 38 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் மட்டுமன்றி இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதே இவ்விஜயத்தின் நோக்கம் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாம் வழங்கிய பதிலுரையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை உருவக கேலி செய்யும் விதத்தில் சைகை காட்டியதாக விமர்சிக்கப்படுவதை முதலமைச்சர் விஜய் மறுத்துள்ளார். தாம் எதேச்சியாக வெளிப்படுத்திய உடல் மொழியில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் இவரையும் புண்படுத்தியதாக அர்த்தப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸாக இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்லை அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா, இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 1605085 52 1605085 52
0: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
0: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், யோக் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கிறார்கள், வீடுடைத்தல் சம்பவங்களோடு தொடர்பு பட்டதாக 4 டீனேஜர்ஸை வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஒரு 50 பிரேக் என்ற செயற்பாடுகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். டொரோனோ ஏரியா பகுதிகளில் இருக்கின்ற லக்ஸுரி வெஹிக்கிள்ஸை கொண்ட வீடுகளைத்தான் இவர்கள் உடைத்து அந்த கீயை வந்து எடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். கீ எடுத்து இதை திருடி செல்வதற்கு இது தொடர்பாக ஏராளமான தங்களுக்கான ரிப்போர்ட் கிடைத்ததன் பின்னர் ப்ரொஜெக்ட் ஹவுல அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து தாங்கள் ஆரம்பித்திருந்தோம். ஒரு சில வாரங்கள் தொடர்ந்த இந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் இப்படி இந்த 4 டீனேஜர்ஸும் இப்போது சார்ஜ் பண்ணப்படுகின்றார்கள் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு நெட்வொர்க்காக செயற்பட்டிருக்கின்றது இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இன்சிடென்ட்ஸில் வந்து இவர்கள் சில ஆயுதங்களையும் காட்டி இந்த கீஸை பறித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபயர்ஆர்ம் அப்படின்னு சொல்லி சில பொருட்களை காட்டி மிரட்டி இந்த கீஸ் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 26 இது தொடர்பாக இவர்கள் 3 பேரை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இதற்கு முன்தினம் களவு போனதாக ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு வாகனத்தில் இவர்கள் சென்று கொண்டிருந்த போது ரிச்மண்ட் ஹில்லில் வைத்துதான் தோன்கிளிப் பார்க் டிரைவ் அண்ட் ஓவலி ப்ளோவார்ட் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்தில் வைத்துதான் இந்த 3 பேரும் சுற்றி வளைக்கப்பட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் 4வது நபரும் அடையாளம் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் இந்த விசாரணையின் போது 7 களவாடப்பட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டன அப்படின்னு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று இந்த திருட்டு சம்பவங்களோடு தொடர்பட்ட இந்த 4வது இளைஞர் வந்து அதாவது 13 வயதினர் ஆகஸ்ட் 28 அடையாளம் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். இவங்க 4 பேருமே வந்து டொரண்டோவை சேர்ந்தவர்களாம். ஒருத்தருக்கு வந்து 13 வயது, 14 வயது ஒருத்தர், அடுத்த 2 பேருக்கும் வந்து 17 வயது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏராளமான சார்ஜஸ் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே வழியில் இவர்களுக்கான அந்த யூத் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஆக்டின் கீழ் வந்து இவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று போலீசார் இன்னும் ஒரு விடயத்தையும் மக்களிடம் கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக தகவல்கள் ஏதாவது தெரிந்தால் நீங்கள் தங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், இல்லாவிட்டால் கிரைம் ஸ்டாப்பர்ஸுக்கு வந்து நீங்கள் அனாமதேயமாக இது தொடர்பான விவரங்களை தெரிவித்துக் கொள்ள முடியும் என்பதையும் கேட்டிருக்கிறார்கள். 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
10: நேரம் 1:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 23 டிகிரியாக இருக்கின்றது. 24 என்ற அதிகுடிய வெப்பநிலை. அடுத்த மணித்தியாலத்தில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதேபோன்று நாளைக்கும் 24 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளை மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில இடங்களில் இடி முழக்கத்துடன் கூடியதாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, குட்டீஸ் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கிற முதல் நாள் அல்லது வந்து ஹலோவின் டே இப்படியான நாட்களில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் வெதர் இருக்கிறது தெரிந்த விஷயம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வெதர், சிறப்பான காலநிலையோடு தான் பாடசாலைகள் ஆரம்பித்திருக்கின்றன. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று istfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு istfm.ca-லேயே எங்களுடைய ஆப்பும் இருக்கின்றது. அதையும் நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை istfm தமிழூடாகவும் யூடியூபில் istfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். ASTFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது இமெயில் இருக்கின்றது istfm102.7@gmail.com.

1:08 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய நாளும் நாங்கள் இந்த அலர்ஜிஸ் தொடர்பான ஒரு விடயத்தை பார்த்திருந்தோம். ஃபுட் அலர்ஜிஸ் போன்றவை அதிக அளவு மாணவர்களிடையே காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கனடா உணவு ஒவ்வாமை அமைப்பு, அதாவது கனடா ஃபுட்

அலர்ஜி அந்த அமைப்பினர் வந்து இது தொடர்பான கரசனையை வெளியிட்டிருந்தார்கள். இப்போ வந்து ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாடசாலைகளில் வந்து நெஃப்ரின் எபினெஃப்ரின் என்று சொல்லப்படுகின்ற சாதனங்களை அவங்க ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் ஒரு அழைப்பினை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். பொதுவாக அநேகமான பாடசாலைகளில் வந்து நட்ஸ் ஃப்ரீயாக இருக்கின்றன, இந்த சேஃப்டியான உணவுகளைத்தான் எல்லோரும் பேக் பண்ண வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்பதும் தெரிந்தொரு முடியும். என்னென்னு சொன்னால், பல குழந்தைகளுக்கு வந்து அலர்ஜிஸ் இருக்கின்றது, அது வந்து மிகவும் உயிராபத்தை கூட வர வைக்கக்கூடியவை என்று சொல்லி தெரியும். ஆகவே தான் இந்த விடயங்கள் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தன. இருந்தாலும் சில விடயங்களில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடைபெறுவதும் தெரிந்தொரு விடயம். சரி, இந்த நேரத்தில் பாடசாலைகளில் போதிய அளவுக்கு வந்து இந்த ஒவ்வாமை மருந்துகள் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் போது பல உயிர்களை வந்து பிஞ்சு உயிர்களை வந்து காக்கக்கூடியதாக அது இருக்கும். அதனால தான் அப்படியான ஒரு விடயத்தை வந்து கட்டாயமாக்குவது சிறந்தது அப்படி என்று சொல்லி இந்த அமைப்பினர் கோரியிருக்கிறார்கள். ஒரு நல்ல விடயம் தான். சரி, இது நடைமுறைக்கு வரும்போது அது பல பல பெற்றோருக்கும் வந்து ஒரு ஆசுவாசமாக இருக்கும் அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களிலே இப்படி ஒரு சிறுவர் வந்து தன்னுடைய நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்த போது இவருக்கு வந்து முதல்ல உடலில் வந்து அரிப்பு மாறி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் வந்து ரெடிஷாக மாறி இருக்கிறது, தடிப்பு தடிப்பாக வந்திருக்கின்றது தோல்ல. அப்போ ஒரு அங்கே விளையாட்டை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்டாஃப் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், அந்த சிறுவனை ஆஃபீஸுக்கு கொண்டு சென்று ஐஸ் வைத்திருக்கின்றார். ஏதோ பிள்ளைக்கு பூச்சி கடிச்சிட்டு போல இருக்கா, சூத் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை காம் டவுன் பண்ணுறதுக்காக அந்த ஐஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதற்கு பின்னர் வந்து குழந்தையினுடைய கண் எல்லாம் வீங்க தொடங்கி இருந்தது. உதடெல்லாம் மேல் உதடு வீக்கமடைந்து சுவாசிப்பதற்கு அந்த குழந்தை திணற தொடங்கி இருந்தது. அப்போது நல்ல வேலையாக இந்த உதவியாளர் ஒருவருக்கு வந்து இது அலர்ஜியா இருக்குமோ அப்படி என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது, ஒரு பொறி ஒன்று தோன்றி இருக்கின்றது. உடனடியாக நல்ல வேலையாக அடுத்த நல்ல வேலை அவங்களிடம் அந்த ஸ்டாக் இருந்திருக்கின்றது, இரண்டு எபினெஃப்ரின் அந்த சாதனங்கள் இருந்திருக்கின்றன. உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து அது கொடுக்கப்பட்டதன் அடிப்படையிலே வந்து மேலதிக ஆபத்துகள் எதுவும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து தப்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வந்து எட்மண்டனில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக இருந்தாலும் இப்படியான நிலை வந்து இனிய பாடசாலைகள் கூட இருக்கலாம். அப்படி தெரியாமல் நடைபெறும் போது ஒரு உயிரை வந்து காப்பதற்கு அந்த கோல்டன் அவர் என்று சொல்வார்களே, அப்படி கோல்டன் மினிட்ஸ் ஆகக்கூட இருக்கலாம். ஆகவே அது ஒரு பாதுகாப்பான ஒரு நடைமுறையாக இருக்கும் என்பது இவர்களுடைய ஒரு முக்கிய வலியுறுத்தலாக இருக்கின்றது. சரி, பார்க்கலாம். 1:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள். உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4168210462 4168210462. சம் கண்டிஷன் அப்ளை.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421 416-626-8421.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: என்ன சரியா சிரம
9: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் தமிழில் உரையாட 4167048074.
10: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

Hero on the dance floor. Superhero on the dance floor. ஒரு மணி 22 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடோ ஹவாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, பீல் ரீஜனல் போலீஸார் வந்து விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு கடந்த ஆகஸ்ட் 14-24 இடைப்பட்ட ஒரு 11 நாட்களிலே பார்க்கையில் 5 ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் வந்து ஒரு நபர் தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார். அதன் காரணமாக நடைபெற்ற விசாரணையில் இப்போது அவர் சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 5 இடங்களிலும் நல்ல பெரிய ஒரு கத்தி ஒன்றினை கொண்டு சென்று இவர் கத்தி முனையில் பணத்திற்கு வந்து டிமாண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 5 கொள்ளை சம்பவங்களை இவர் நிகழ்த்தியிருந்தாராம். இதன் அடிப்படையில் தான் பிராம்டனை சேர்ந்த 22 வயதான டி பிந்த சிங் குமான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஆகஸ்ட் 29 கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். மாறு வேடம் தரித்து சென்றது, அதே போன்று இப்படி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது, வெப்பன்ஸை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி ஏராளமான சார்ஜஸ் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இது தொடர்பாக ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் மேலதிகமாக தங்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் பீல் ரிஜன்

இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து ரெட் லைட் கேமராஸ் சிட்டி வந்து பிராம்டனிலே 15 ரெட் லைட் கேமராஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கின்றதாம் ரோட் சேஃப்டிக்காக. அதே போன்று மேலதிகமாக 20 கேமராஸை 2028 ஆண்டிற்குள் தாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவதற்கும் நினைத்திருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி பிராம்டன் கூறியிருக்கின்றது. 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலாக கனடா விதித்த வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வர்த்தக போரில் கனடா வெற்றி பெறும் என்பதை நம்மால் காண்பிக்க முடியும் என கனேடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வளமையான நிலைமைகளில் இந்த வர்த்தக போர் கனடாவிற்கு பாதகமானது என்ற போதிலும் தற்போதைய டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியில் பல்வேறு சாதகமான விடயங்கள் கனடாவுக்கு உள்ளதை மக்கில் பல்கலைக்கழக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு வழிவகுத்த ஹமாஸ் அமைப்பின் தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகம் முன்கூட்டியே எச்சரித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறியுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுடன் பேசிய அமீரகத்தின் தலைவர் ஹமாஸ் அமைப்பின் திட்டம் பற்றி 10 நாட்களுக்கு முன்னரே எச்சரித்ததாகவும், ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அதனை நம்பவில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை வழங்குவதில் முன்னேற்றங்கள் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை விசனம் வெளியிட்டுள்ளது. அதேவேளை தமிழ் மக்களின் கரிசனைகள் இந்த அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சி வரவேற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அமர்வுகளில் குழப்பங்களை ஏற்படுத்தியமைக்காக திமுகவினர் காவலர்களினால் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவைக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு திமுகவினர் அமளியில் ஈடுபட்டதுடன் ஆதாரங்களை முதலமைச்சர் தந்துள்ளதால் அவற்றை நீக்க முடியாது என சபாநாயகர் மறுத்திருந்தார்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்
1: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301. 416-841-5301.
2: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

1:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வந்து லைன் டூவிலே அசிங்டனுக்கும் அதே போன்று செயின்ட் ஜோர்ஜ் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து சர்வை ஆரம்பித்திருக்கின்றது அப்படி என்று சொல்லி டிடிசி தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே காலை 10 மணிக்கு பின்னர் அந்த டிராக்லே ஒரு இன்ஜரி இடம்பெற்றிருந்ததாம், அதன் காரணமாக சர்வை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இப்போது மீளவும் இது நடைபெறுகின்றதுன்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. லைன் டூவிலே அசிங்டன் ஸ்டேஷனுக்கும் செயின்ட் ஜோர்ஜ் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில். அதேபோன்று சிஎன்இ நேற்றைய நாளோடு நிறைவு பெற்றிருந்தது இந்த ஆண்டுக்கான சீசன் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த நேரத்திலே ஒரு நல்ல செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், தாங்கள் வந்து இங்கே மீதமான அந்த உணவுப் பொருட்களை வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட் அமைப்பினருக்கு வந்து தாங்கள் டொனேட் பண்ணுகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 25,000 pounds இடை கொண்ட உணவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபிஷியல்ஸ் நம்புகின்றோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு விடயம்தான். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881

நேரம் 1:59, 2 ஆகிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். இன்றைய நாளின் அதிகுடி வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், 24 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. அதே போன்று நாளையும் 24 தான் அதிகுடி வெப்பநிலை. நாளை மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. அதேபோன்று நீங்களும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. eastfm.ca செல்வதன் மூலம் உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழலாம். அங்கேயே எங்களுடைய அப்பை கூட நீங்கள் இலக்குவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதேபோன்று நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் இருக்கின்றது. யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212. மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 2:00. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

2:05 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றது. யாருக்காவது நீங்கள் உங்களுடைய டேப் வாட்டரை திறக்கும் போது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்ல அல்லது வித்தியாசமான கலர்ல அப்படி இருந்தால் யாரும் பயந்துடாதீங்க அப்படின்னு சொல்லித்தான் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. ஸ்டில் அது வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங்குக்கு சேஃபாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. தங்களுடைய டேப் வாட்டர் வந்து கிளீனாக சேஃபாகத்தான் இருக்கின்றது குடிப்பதற்கு. அது மாத்திரமல்ல கட்டுப்படியான விலையில என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாகத்தான் வருகின்றது. சுற்றுச்சூழலுக்கும் ஏதுவாகத்தான் இந்த நீர் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஏனென்றால் பொதுவாக வந்து இந்த சம சீசன் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் அல்லது வந்து ஃபோல் சீசன் ஆரம்பிக்கிற அந்த நேரங்களில் டொரண்டோவிலே பார்க்கையில் இந்த டேப் வாட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏத்தியா, அதாவது ஒரு மண் வாசனையோட ஒரு வித்தியாசமான வாசனையோட மஸ்டி டேஸ்டோடு அப்படியாக இருக்குமாம். இதனால யாரும் பயந்துட வேண்டாம். என்னன்னு சொன்னால் நீர் வந்து குடிப்பதற்கு சேஃப் இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாக இது வந்து இந்த சீசனில் வளரக்கூடிய ஹை டெம்பரேச்சர் மற்றும் இந்த சீசனில் இயற்கையாக வளரக்கூடிய ஒரு அல்கையினால தான் உருவாகின்றது அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. குறிப்பாக லேக் ஒன்டாரியோவிலே இந்த ஆல்கே வந்து வளர்கின்றதாம். அதனால தான் இந்த டேஸ்ட் அல்லது கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார், கூறியிருக்கின்றது சிட்டி. அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் அல்லது டேஸ்ட் வந்து உங்களுக்கு முடியெல்லாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்று செய்யலாம். என்னென்றால் உங்களுடைய நீரை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இரவில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து பயன்படுத்தலாம். அல்லது வந்து அந்த வாட்டருக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுட்டு லெமனும் கொஞ்சம் விடலாம். அல்லது லெமன் ஸ்லைசஸை வெட்டி போடலாம், லெமன் அல்லது லைம் ஏதாவது, அல்லது வந்து ஏதாவது ஒரு பழங்களை வெட்டி போட்டும் அந்த ஸ்மெல்லை நீங்கள் மாற்றிக்கொண்டு குடிக்க முடியும் என்று உங்களுக்கு சில டிப்ஸும் சொல்லியிருக்கின்றது சிட்டி. 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6474598669.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.

2:19 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, 100 ஆண்டு கால புயல் அப்படி என்று சொல்லி பெயர் போட்ட கடந்த புதன்கிழமை இடம்பெற்றிருந்த ஒரு சம்பவம், அதாவது இந்த காற்று, சுழல் காற்று வேணுமா, தண்டர் ஸ்டோம் வேணுமா, இப்படி என்று சொல்லி பல விடயங்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு இயற்கை நிகழ்வு. இதற்கு இன்னமும் தாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டொரண்டோ சிட்டியினால். ஏற்கனவே டொரண்டோ ஹைட்ரோ வந்து ஒரு மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்த மின்சாரத்தை மீள கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நேற்று முன்தினமே சொல்லிவிட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிட்டியினுடைய க்ரூஸ் ஏராளமாக உழைத்து கொண்டிருக்கின்றார்களாம். அதாவது கூடுதல் நேரம் கூட பணியாற்றி வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த புயலுக்கு பின்னர் வந்து வரலாற்றிலேயே ஒரு பெரிய அளவிலான மிகப்பெரிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றதாம். ஏனென்று சொன்னால் ஏராளமான ஆயிரக்கணக்கான கோரிக்கைகள் இது தொடர்பாக வந்திருந்தனவாம். 5700க்கும் அதிகமான சர்வீஸ் கால்ஸ் வந்து தங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது சிட்டி ஆஃப் டொரண்டோ. இதிலே வந்து 3000க்கும் மேற்பட்டது அரைவாசி அளவிலானவை மரங்கள் தொடர்பாக வந்திருந்தன அப்படின்னு சொல்லியும், இதனால் இந்த துப்புரவு பணிகள் வந்து இந்த வாரத்திற்கும் தள்ளி வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். பல இடங்களில் மின்சாரங்கள் 6000க்கும் அதிகமானவர்களுக்கு துண்டிக்கப்பட்டு பின்னர் அது சரி செய்யப்பட்டுவிட்டிருந்து தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போன்று இன்னமும் இந்த 3000க்கு அதிகமான மரங்கள் விழுந்த விடயங்கள் தொடர்பாக அந்த பணி இந்த வாரமும் தொடர்கின்றது அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. 2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே அமெரிக்கா கொண்டு வந்திருந்த 50% வரிகளுக்கு எதிராக இன்று அதிகாலையோடு, அதாவது நள்ளிரவு தாண்டிய வேளையிலிருந்து, கனேடிய பதில் வரிகளும் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக வந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஒரு நேரலை சந்திப்பொன்றை வந்து வீடியோ காணொலியாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி வெளியிட இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. கனடாவுக்கு வந்து கனடியர்களுக்கு வருகின்ற நாட்களில் வந்து கொஞ்சம் கடினமான நாட்களாக இருந்தால் கூட கனடாவை வந்து எந்த ஒரு நாடும் பணைய கைதியாக வைத்திருக்க முடியாத மாதிரி கனடா ஸ்ட்ராங்காகவும் அதே போன்று மீள்தன்மை மிக்கதாகவும் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் கனடா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்து கூட்டணி அமைக்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ப்ளூம்பர்க் வந்து தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் வர்த்தகம், பாதுகாப்பு, விநியோக சங்கிலி, அதே போன்ற சில முக்கியமான மூலப்பொருட்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதான ஒரு புதிய கூட்டணியை வந்து உருவாக்குவதற்கு கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து செயற்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான செய்தியை இது கூறியிருக்கின்றது. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 2:23

0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் இன்று நடைமுறைக்கு வருகின்றன. கனடிய மக்களிற்கு இதனால் கடினமான சூழல் ஏற்படாது என தாம் பாசாங்கு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மாக்கானி, எனினும் எத்தனையோ கடினமான சூழல்களை கனடிய மக்கள் கடந்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களிற்கு கனடிய அரசு தடை விதித்துள்ளது. மேற்கு கரையில் குடியேறியுள்ள இஸ்ரேலியர்கள் வன்முறைகளை தூண்டுவதாகவும் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டி ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ் அடங்கலான ஐரோப்பிய நாடுகள் விதித்த இறக்குமதி தடைகளை தொடர்ந்து கனடாவும் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ளார். 38 ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் மட்டுமன்றி இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதே இவ்விஜயத்தின் நோக்கம் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாம் வழங்கிய பதிலுரையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை உருவக கேலி செய்யும் விதத்தில் சைகை காட்டியதாக விமர்சிக்கப்படுவதை முதலமைச்சர் விஜய் மறுத்துள்ளார். தாம் எதேச்சையாக வெளிப்படுத்திய உடல் மொழியில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் எவரையும் புண்படுத்தியதாக அர்த்தப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power.
9: Feel the bass.
10: 102.7 FM.

2:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோண்டோவினுடைய சேஃப்டி பிளான் இது எதற்காக அப்படின்னு சொன்னால், வர இருக்கின்ற ஜூயிஷ் ஹை ஹாலிடேஸ் இது வர இருக்கின்றது, அதன் அடிப்படையிலே தான் அதற்கு முட்கூட்டி தயார்படுத்தல்கள் என்னவாக இருக்க போகின்றன அப்படி என்று சொல்லி சிட்டி வந்து இது தொடர்பான விடயங்களை தெரிவிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் பார்க்கலாம். ஆண்டாரியோவை சேர்ந்த, ஆண்டாரியோ பேர்லிங்டனை சேர்ந்த ஒரு கப்பல், இவங்க ஒரு நல்ல நோக்கத்திற்காக வந்து ஒரு பயணத்தை நாடு முழுவதும் செய்திருக்கின்றார்கள். கனடா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 7,700 கிலோமீட்டர் இவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். 80 நாட்கள் இந்த பயணத்துக்கு இவர்களுக்கு எடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சேரிட்டிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்காகத்தான் இவர்கள் இந்த பயணத்தை செய்திருக்கின்றார்களாம். ரிச் அண்ட் பாம் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பயணத்தை செய்திருக்கின்றார்கள். இவர்களுக்கான அந்த டார்கெட் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் $100,000 ஆக இருந்திருக்கின்றது. கிட்ஸ் ஹெல்ப் ஃபோனுக்காக இந்த தொகை கொடுக்கப்படுவதற்கு இவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருந்தார்களாம். இதிலே கிட்டத்தட்ட அந்த பணம் ஓரளவுக்கு சேர்ந்திருக்கின்றது இதுவரையில். அதாவது $87,000 அதிகமான பணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். இது வந்து மென்டல் ஹெல்த் சர்வேகளை குறிப்பாக இந்த ரூரல் கம்யூனிட்டி போன்றவற்றில் அதிகரிப்பதற்கு அவர்களுக்கு உதவுவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருந்தார்கள். தங்களுடைய பயணத்தை வந்து இவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே 1 May ஆரம்பித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு கடந்த சனிக்கிழமை பசிபிக் ஓஷனில் மீளவும் அவர்கள் இந்த பயணத்தை வந்து தங்களுடைய அந்த வாகனத்தை நினைத்து அந்த பயணத்தை நிறைவு செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரிச் வந்து இந்த பயணம் முழுவதுமே பைக்கில் தானே பயணம் செய்திருந்தார். பாம் வந்து கேம்ப வேன் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிலே வந்து பயணித்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருமே வந்து ஏராளமான நிகழ்ச்சி கதைகளை தாங்கள் கேட்டிருந்தோம், தாங்கள் சந்தித்த அனைத்து மக்களிடமிருந்தும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். தாங்களொரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் இல்லாவிட்டால் கூட இந்த கதைகளை, ஏராளமான கதைகளை கேட்டபோது நிகழ்ச்சி அடைந்தோம் அப்படி என்று சொல்லியும், பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக தாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் மிகவும் மிஸ் பண்ண, கடினமான ஒரு பயணமாக இது இருந்தால் கூட தாங்கள் வந்து இந்த பயணத்தை வந்து உண்மையில் மிஸ் பண்ண போகின்றோம் அப்படி என்று சொல்லி இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த இந்த தம்பதியினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். 2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

2:55 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிரம்ப நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
1: 416-461-6401.
2: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்கார்போரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப்போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 8 திகதி செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானிலையினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்தும் உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:09 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. 27 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை புதன்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், மேகமூட்டம் நிறைந்த நாள், கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளை நாளைய தினம் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமது தமிழ்
2: 7004370026 4169085656 4169085656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: Music. On your favorite station, 102.7. It's East FM.
1: Chirichi, chirichi, vaya vendum. Tira, chirike, vay, dirari.
2: நான் நாசமா போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவே கிழவே ரெண்டு பேர் தவிர எல்லாம் சாவ
3: போறேன்.
2: செத்து நானூறு வருஷம் ஆச்சுல, இது என்னுடைய 46th அவதாரம்ல. இது
4: நீங்க சாமி ஏரோட வர்றீங்களே?
2: சாமின்னு சொல்லிருக்கேன்ல, நான் எப்பயாவது சாமின்னு சொல்லிருக்கேனா? நான் உழவே விவசாயி, ஏறு ஓட்டினா தாமல இந்த உலகத்துக்கு விடிவு காலம் சொல்லிவிட்டேன்.
5: சாமி நான் சாப்டேர் இன்ஜினியர், நான் என்ன பண்றது?
2: இல்ல ஏறு ஓட்டினா தாமல சாப்பாடு, நீ சாப்பிட்டாலும் ஏற ஓட்டு. இல்ல எம்முஞ்ச பத்திரிக்கையா நிக்க?
5: சாமி எல்லாம் துண்டால அடிக்கிறீங்க.
2: இல்ல கையால் அடிச்சா நீ தாங்குவியா? இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு, என்ன ஏமல வம்புக்கிழக்கியே? இல்ல பறவை பண்ணி இதுகளோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம எலி
3: பொந்துக்குள்ள இருக்குதுங்க.
2: பொந்துக்குள்ள இருக்கட்டும், நம்ம சாமான் சட்டை தூக்கிட்டு போகாம பாத்துக்கோங்க.

0: உலகத்துல எல்லா பறவையும் முட்டையில இருந்து தான் வருது. அந்த முட்டையும் 2001 அழிய போகுது. இந்த நாமக்கல்ல போட்டு அழிச்சாள்ல, அதே மாதிரி ஆக போகுது. நான் தான் தேவர்கிட்ட சொல்லி அசுரர்கிட்ட சண்டை முட்டி விட்டு அவளையும் அழிச்சேன்.
1: ஓஹோ,
0: கேட்டியா?
2: வணக்கம் சாமி. எனக்கு கல்யாணம் ஆகி 15 ஆச்சு சாமி.
0: இன்னும் 2 வம்சமே அழிய போத.
2: என்ன சாமி சொல்றீங்க?
0: ஆமால,
2: எனக்கு குழந்தையே இல்ல சாமி.
0: குழந்தை இல்லன்னா எங்கிட்ட வந்து சொல்லுத
2: சாமி? கோச்சுக்காதீங்க சாமி, உள்ள வேணும், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க.
0: அப்படி சொல்லுதியா? சரி, ஒண்ணுச்சு, நம்ம கேணி இருக்கலாம், அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணிய குடி. 24 பிள்ளை பிறக்கலன்னா என்ன
2: செருப்பா? அந்த கேணி இல்லையா?
0: என்ன கேணினா இழப்பமா சொல்லுத? ஏ, கேணி என்பார் தண்ணி என்பார், நான் நிற்பார் நாசமா போறவர் பட்டாங்கில உள்ளபடி. இது காக்கா சித்தர்
2: சொன்னது.
0: ஏ, என்ன இலைக்கு வா? ஏ, காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்ட்டியாம்ல சொல்லுது.
3: ஐயோ, இல்லைங்களே, வச்சிருந்தீங்களா?
0: அப்புறம் எதுக்கு மூஞ்சனுக்கு வர?
3: டான்ஸா மாதிரி இல்லீங்க. அவர் இன்னைக்கு உங்களை பாக்குறக்கு வரோம்னாருங்க.
0: அந்த டண்டனக்கா எதுக்கு இங்க வரான்? அவன அந்த அப்படியே அங்கே இந்த டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அந்த அப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு
4: அனுப்பிடுறானா? சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலாக கனடா விதித்த வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வர்த்தக போரில் கனடா வெற்றி பெறும் என்பதை நம்மால் காண்பிக்க முடியும் என கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வளமையான நிலைமைகளில் இந்த வர்த்தக போர் கனடாவுக்கு பாதகமானது என்ற போதிலும் தற்போதைய டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் பல்வேறு சாதகமான விடயங்கள் கனடாவுக்கு உள்ளதை மெக்கில் பல்கலைக்கழக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இஸ்ரேல் பலஸ்தீன போருக்கு வழிவகுத்த ஹமாஸ் அமைப்பின் தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகம் முன்கூட்டியே எச்சரித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறியுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுடன் பேசிய அமீரகத்தின் தலைவர் ஹமாஸ் அமைப்பின் திட்டம் பற்றி 10 நாட்களுக்கு முன்னரே எச்சரித்ததாகவும் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அதனை நம்பவில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலை வழங்குவதில் முன்னேற்றங்கள் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை விசனம் வெளியிட்டுள்ளது. அதுவேளையில் தமிழ் மக்களின் கரிசனைகள் இந்த அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சி வரவேற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அமர்வுகளில் குழப்பங்களை ஏற்படுத்தியமைக்காக திமுகவினர் காவலர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு திமுகவினர் அமளியில் ஈடுபட்டதுடன் ஆதாரங்களை முதலமைச்சர் தந்துள்ளதால் அவ்வாறு நீக்க முடியாதென சபாநாயகர் மறுத்திருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை FM 102.7. Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்டலர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 15 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கமன் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6472211775 KM Business .ca.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: நல்ல பாட்டு நாலு விஷயம்
6: FM 102.7
5: East FM.ca.

நேரம் 3:45 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றினை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி நிகழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை பொறுத்தவரையில் விண்வெளி சார்ந்து பல்வேறுபட்ட உண்மைகளை சமீப காலங்களில் புலப்படுத்தி வருகின்றது. மிகவும் வினைத்திறன் கூடிய அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஊடாக மனித உலம் இந்த விண்வெளியை பற்றிய பல்வேறுபட்ட புதிய தகவல்களை அறிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கருதப்பட்ட பல்வேறு கொள்கைகளை மாற்றியமைக்கின்ற பல்வேறு கண்டுபிடிப்புகள் இவ்வாறு இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஊடாக நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழலில் விண்வெளியில் 7500 ஒளியாண்டுகள் தூரத்தில் ஒரு புதையல் பெட்டகத்தை கண்டுபிடிக்கும் வாய்ப்பினை இந்த ஜேம்ஸ் வெப் உருவாக்கியிருக்கிறது. உடனடியாகவே இந்த கண்டுபிடிப்பினை ஒரு புதையல் பெட்டகம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்று சொன்னால் அந்தளவுக்கு பொக்கிஷமான தகவல்களை அந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளுக்கு தந்திருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு பூமியிலிருந்து 7500 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிறது கெரீனா நெபுலா. இந்த நெபுலா சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பாகவும் இந்த கண்டுபிடிப்பு காணப்படுகின்றது. இந்த நெபுலாவில் கிட்டத்தட்ட 70 புதிய நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டம் ஒன்றினை கண்டுபிடித்திருக்கின்றது இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது குறிப்பிடத்தக்கது. நியூபோர்ன் ஸ்டார்ஸ் என்று சொல்லி விஞ்ஞானிகள் வெற்றினை தெரிவித்திருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட அளவுகளில் இவ்வாறு இந்த 70 நியூபோர்ன் நட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை, நியூபோர்ன் சூரியன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த பேரண்டத்தை பொறுத்தவரையில், மனிதர்கள் அறிந்த பகுதிகளை பொறுத்தவரையில் மிகவும் ஆக்டிவாக இந்த நட்சத்திரங்கள் உருவாக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த கெரீனா நெபுலா இருக்கின்றது என்பதற்கு ஒரு சான்றாக இது அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த கண்டுபிடிப்பு மற்றும் இந்த நட்சத்திரங்கள் உற்பத்தியாகின்ற பகுதிகளை ஒரு புதையல் பெட்டகம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட அளவுகளில் இவ்வாறு கிட்டத்தட்ட 70 இளமையான நட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மறுபுறத்தில், இதில் மிகப்பெரிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சூரியனை விட 19 மடங்கு பெரிய நட்சத்திரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியினை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நட்சத்திர தொகுதியாக இது காணப்படுகின்றது. இதில் வயது குறைந்த நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 100,000 ஆண்டுகள் தான் இதனுடைய வயதாக காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு புதிய நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டு இருப்பதை இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:47 இது திசையெங்கும் கிழக்கு.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டஃபம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 4:06 இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 28 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகையில் கலந்து காணப்படுகின்றது. நாளைய தினம் கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 24 டிகிரி செல்சியஸ் நாளை அதி கூடிய வெப்பநிலை. காலை வேளையிலிருந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் உங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதனூடாக நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்பை கேட்கலாம். அது வழியில் eastfm.ca நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். நேரம் 4:07, திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இன்றும் இசையுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம் 437-860-7002
3: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
4: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கெட்டில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
3: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
4: 6475986669
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: பாட்டுக்கரு பண்பலை.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்,
1: உலகத்திலே உள்ள 3000 மேற்பட்ட மொழிகளிலே எந்த ஒரு மொழிகளிலும் இல்லாத ஒரு ஈர்ப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கிறது என்பது பெரிய சிறப்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினான் எட்டயபுரத்து கவிஞன் பாரதி. அவன் 9 மொழிகள் தெரிந்தவன். அந்த 9 மொழிகளை கற்று புலம் துறை போகிய அந்த பாரதி பாடினான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று. ஓங்களிடை பிறந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி வீங்கொழி சேர் ஞாலத்து இருளகற்றும் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சங்கப்புலவன் பாராட்டிய தமிழ், என்று முள தென்தமிழை இயம்பி இசை கொண்டான் என்று கம்பநாட்டாழ்வான் பாராட்டிய தமிழ், தமிழெங்கள் இளமைக்கு பாலின்ப தமிழெங்கள் புலவர்க்கு சுடர்மிக்க வேல் என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாராட்டிய தமிழ், கதிர் வெடித்து புலம்பு விழ கனல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் உன் மனதரும் உன் நலமளத்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியன்கை பார்த்தவளே என்று காரைக்குடி கண்ணதாசன் பாராட்டிய தமிழ், பூவளந்த நேரத்தை வண்டறியும் பொழுதளந்த நேரத்தை புல்லறியும் செய்விறந்த நேரத்தை தாயறிவாள் செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார் என்று அத்தனை புலவர்களும் பாராட்டிய அமுத தமிழ், இனிய தமிழ், ஊக்கம் தமிழ், உயர்வு தமிழ், வாழ்வு தமிழ், வளர்ச்சி தமிழ், எழுச்சி தமிழ், ஏற்றம் தமிழ், அந்த தமிழை பாரதிபடி நான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் பார்வையற்ற அந்தகராய் நாமமது தமிழரனக் கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நந்தோ சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று தமிழை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும், தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்ய வேண்டும் என்ற பாரதியினுடைய கனவு கனடாவிலே நிறைவேறியிருக்கிறது என்பதிலே மெத்த மகிழ்ச்சி. இந்த கன்னடா மண்ணை நான் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
0: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது.
2: உலகத்தின் முதலினமாக மனிதத்தின் மறுபெயர் தாங்க கல் தோன்றி மண் தோன்ற அந்த காலத்தில் பிறந்தவன் தாங்க
0: தமிழன் என்று சொல்.
3: தமிழன்
0: என்று சொல்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வரிகளுக்கு

0: க்கு பதிலடியாக அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் இன்று நடைமுறைக்கு வருகின்றன. கனடிய மக்களுக்கு இதனால் கடினமான சூழல் ஏற்படாதென தாம் பாசாங்கு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ள பிரதமர் மாக்கானி, எனினும் எத்தனையோ கடினமான சூழல்களை கனடிய மக்கள் கடந்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கனடிய அரசு தடை விதித்துள்ளது. மேற்கு கரையில் குடியேறியுள்ள இஸ்ரேலியர்கள் வன்முறைகளை தூண்டுவதாகவும் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ் அடங்கலான ஐரோப்பிய நாடுகள் விதித்த இறக்குமதி தடைகளை தொடர்ந்து கனடாவும் இந்நடவடிக்கையினை எடுத்துள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ளார். 38 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் மட்டுமின்றி இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதே இவ்விஜயத்தின் நோக்கமென இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாம் வழங்கிய பதிலுரையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை உருவக்கேலி செய்யும் விதத்தில் சைகை காட்டியதாக விமர்சிக்கப்படுவதை முதலமைச்சர் விஜய் மறுத்துள்ளார். தாம் எதேச்சியாக வெளிப்படுத்திய உடல் மொழியில் எந்த உள்நோக்கமும் இல்லையெனவும் இவரையும் புண்படுத்தியதாக அர்த்தப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care 2845 Markham Road, Scarborough.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough.
4: 4-6-6-8-8. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 4-1-6-2-8-4-7000 கேஷ் பாயிண்ட் ஸ்கார்போரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:46, திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன், கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றோடு அனைத்து பாடங்களுக்கான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கல்வி கற்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்கார்போவில் மார்னிங் சேரன் ஷெபர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகள் இணைந்து கொள்ள முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509. 81:30 ஷெபர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசை எங்கும் கிழக்கு.

நேரம் 4:52 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இத்தோடு இன்றைய திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: நேரம் 5:01 102.7 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 8 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது ஈஸ்ட் எஃப்எம்மின் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேரடினாலும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544 0 4 0 4 0 4 0 4 0.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம் யோகேஸ்வரன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம்.
0: வேலையா யோகேஸ்வரன் போய்கொண்டிருக்கீங்களா? என்ன நடக்குது?
2: வேலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம்.
0: வேலையை போய்கொண்டே இருக்கிறீங்க. சரி, அண்டைக்கெல்லாம் ஐஸ் கட்டி அவ்வளந்துச்சு காருக்கு மேல, கார் இந்த மாதிரி பிழைச்சுதா?
2: ஒரு மாதிரி பிழைச்சிச்சு. ரெடியா தான் நின்ற உடையும் சொல்லி நல்ல அழுது கூட
0: இல்ல. நல்ல நல்ல வரல எல்லாரும் வராமா? எங்களுக்கு சவுண்டே அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு கேக்கும் போது.
2: அன்று
0: கொஞ்சம் மோசம் தான். ஆமாம். என்ன பாட்டு கேட்க போறீங்க யோகேஸ்வரன்? அண்டைக்கு
2: நன்றி.
0: நீங்களும் கோபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 4165544 0 4 0 4 1 6 5 5 4 5 4 0 4 0

0: நேரம் 5:07 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்கொண்டிருக்கின்றீர்கள். இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். இது வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் தேவன் கேக்குறேன். ரிஷி, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். ரெண்டு பேரும் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கிறோம். நல்ல காலநிலை, காலநிலை கேட்ட மாதிரி சூழ்நிலை கேட்டு நல்ல பாட்டு ஒன்று கேட்போமா?
0: சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு ஒன்று தேடி பிடிச்சிருங்க.
2: ஆமா, உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே வர்றது இல்லையா?
0: பாட்டு பாட்டு தானே இது.
2: நல்ல பாட்டை, நல்ல ரசனை உள்ளாக்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டை போடுமாறு மிக அன்புடன் கேட்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டு வருது உங்களுக்கு கேட்க போறோம். மீண்டும் பேசலாம். நன்றி. இணைந்தோம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்க நிகழ் தேவன் சொல்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் வரைக்கும் பாட்டும் வந்துடுது. காஃபி டபுள் டபுள் 7 வரை ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040.
1: வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 28 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 32 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: நாளைய புதன்கிழமை மழைக்குரிய நாள். கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. 5:09 இது காஃபி டபுள் டபுள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1000 இருந்து $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் 5:21. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுமா இருக்கின்றோம் நாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுமா,
0: அப்படிதான் நாங்க அப்பப்ப கொஞ்சம் அப்படி இப்படி பிஸி ஆகும்.
2: அதுக்கு சோடியா ரெண்டு பேருமே
0: அப்படி என்ன செய்யற, அப்படிதான் போடுறாங்க, ஒன்னும் செய்யல. அது நல்ல சுவ, நல்ல சுவ, நல்ல சுவ. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? இன்றைக்கு
2: எங்க அந்த ஒன்னிதான், இங்க அந்த ஒன்னிதான்.
0: பாட்டுங்களுக்காண்டி வருது, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நாதன் நன்றி இணைந்த உண்மைக்கு. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும்.
1: 416-554-4040 416-554-4040

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:26 கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் திசி லாவணியா. வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ருக்மணி?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் இருவரும் அப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சோமா இருக்கிறோம். நன்றி.
0: சொல்லுங்க ருக்மணி, என்ன எப்படி போகுது உங்களுக்கு ஈவினிங் எல்லாம்?
2: எல்லாம் அப்படி நல்லதா போகுது. இப்ப வெயிலோடையா பிரச்சனை இல்ல.
0: வெயிலோட சேர்ந்து அப்படியே பிரகாசமா போதுன்றீங்க?
2: பிரகாசமா போகுது. நான் நடக்க போறது, இனி போக்குவரத்துகள், யோகா கிளாஸ் போக எல்லாம் தானே.
0: ஒரே பரபரப்பா இருக்கீங்க?
2: பரபரப்பா இருக்கிறேன்.
0: சரி சரி, நல்ல விஷயம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: புத்தம் புதிய பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும்.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ருக்மணி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் திரையில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0, 416-55-4-4-0.

0: தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangale Sandikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Udaga Update Seyyappadum, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
2: East FM, Tamil, Seidhigal.
3: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலாக கனடா விதித்த வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வர்த்தக போரில் கனடா வெற்றி பெறும் என்பதை நம்மால் காண்பிக்க முடியும் என கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வளமையான நிலைமைகளில் இந்த வர்த்தக போர் கனடாவுக்கு பாதகமானது என்ற போதிலும் தற்போதைய டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியில் பல்வேறு சாதகமான விடயங்கள் கனடாவுக்கு உள்ளதை மெக்கில் பல்கலைக்கழக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
4: இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு வழிவகுத்த ஹமாஸ் அமைப்பின் தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகம் முன்கூட்டி எச்சரித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறியுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பேசிய அமீரகத்தின் தலைவர் ஹமாஸ் அமைப்பின் திட்டம் பற்றி 10 நாட்களுக்கு முன்னரே எச்சரித்ததாகவும், ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அதனை நம்பவில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன.
3: இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலை வழங்குவதில் முன்னேற்றங்கள் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை விசனம் வெளியிட்டுள்ளது. அதேவேளையில் தமிழ் மக்களின் கரிசனைகள் இந்த அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சி வரவேற்றுள்ளது.
4: தமிழ்நாடு சட்டப்பேரவை அமர்வுகளில் குழப்பங்களை ஏற்படுத்தியமைக்காக திமுகவினர் காவலர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவை குறிப்பில் இருந்து நீக்குமாறு திமுகவினர் அமளியில் ஈடுபட்டதுடன் ஆதாரங்களை முதலமைச்சர் தந்துள்ளதால் அவ்வாறு நீக்க முடியாதென சபாநாயகர் மறுத்திருந்தார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள் 5:34 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
1: நீங்களும் காஃபி டபுள் டபுள் 7 மணி வரை அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: நேரம் 5:39 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க தேவகுமார்? அண்டகி
2: அரிசி படத்துல இருந்து
0: வெளியில வரதா இல்ல?
2: இல்ல இல்ல இல்ல, அறுவடை செய்ய மாட்டோம்.
0: பாதுகாப்பா இருக்கணும்,
2: பாதுகாப்பா இருக்கணும்.
0: பாட்டு வருது கேக்கலாம். நன்றி தேவகுமார்.
2: என்னடா இப்ப அங்கே எல்லாம் அந்த நீங்க அந்த அறுவடைக்கு வரும் காலத்துக்கு முதலே வேற யாரோ வந்து அறுத்து கொண்டு போயிருக்க எல்லா மேலும்
0: இருக்குதான். விஞ்ஞான திருட்டுற மாதிரி.
2: ஆமா,
0: சரி சரி, படுக்கோம். நன்றி தேவகுமார். நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடாத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509. 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 210.
0: நேரம் 5:42 ஆகின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 4165352323 4165352323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiel, Mechanicum Middlefield Dikumidiel. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 5:53 நிமிடமாக இருக்கிறது. கோஃபி டபுள் டபுளில் நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும்.
1: 416-5544-400 416-5544-400

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:07 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மாதகல் கரண்?
2: நலமா இருக்கிறேன் ரிஷியும் லாவண்யா. நலம் தானே?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு உயிரே பலத்தில இருந்து என்னுயிரே என்னுயிரே பாடல் கேட்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்க போறோம் கரண்.
1: நன்றி வணக்கம். நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும். 4 1 6 5 5 4 0 4 0 4 1 6 5 5 4 0 4 0 வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 27 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. 6 மணி 8 நிமிடம். இது கோஃபி டபுள் டபுள் 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960. 437-477-7960.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.
9: நேரம் 6:18 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
11: வணக்கம்
9: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: சோழராஜ் கதைக்கிறேன்.
9: சோழராஜா?
11: ஆமாம்.
9: எப்படி இருக்கிறீங்க?
11: நாங்கள் சோமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
10: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம்.
9: சொல்லுங்க, என்ன செய்து கொண்டிருக்கீங்க சோழராஜ் ஈவினிங்ல?
11: ஈவினிங்ல இப்ப காரைக்குள்ள இருந்து ஒண்ணு கேட்டு கொண்டிருக்கிறேன்.
9: ரெடியா கேட்டு கொண்டிருக்கீங்க? சரி, எங்க வேலை முடிஞ்சா ரெடி வெளியில வந்தீங்களா?
11: வேலை வெளியில வந்தேன். வெளியில வந்தேன்.
9: சரி சரி சரி.
10: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
11: மண்ணில் இந்த காதல் என்று யாரும் பாடுதல் கூடுமா என்ற பாடல் கேட்க விரும்புறேன்.
9: காருக்கு இருந்து கடநீர சிந்தனையில அந்த குவேஷன் வந்திருக்கு.
11: ஓ, பழைய காலத்து சிந்தனை.
9: பழைய சிந்தனையில ஓடுதப்ப. சரி சரி சரி, பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி நினைந்தோன்னு சோழராஜ்.
11: நன்றி நன்றி நன்றி
10: நன்றி. வணக்கம்.
9: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து உங்கள் திரையில் பாடல்களை கேட்க முடியும்.
10: 416-55-44-0-0-4-0-4-0-4-0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் 6:23 இருக்கிறது.
1: 7 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-5545-4400
0: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். சரி, அவரை காணவில்லை. எனவே மிளவு மலைக்க முடியும். 416-5545-4400

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் இன்று நடைமுறைக்கு வருகின்றன. கனடிய மக்களுக்கு இதனால் கடினமான சூழல் ஏற்படாதென தாம் பாசாங்கு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ள பிரதமர் மாக்கானி, எனினும் எத்தனையோ கடினமான சூழல்களை கனடிய மக்கள் கடந்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
4: பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கனடிய அரசு தடை விதித்துள்ளது. மேற்கு கரையில் குடியேறியுள்ள இஸ்ரேலியர்கள் வன்முறைகளை தூண்டுவதாகவும் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்த செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டி ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ் அடங்கலான ஐரோப்பிய நாடுகள் விதித்த இறக்குமதி தடைகளை தொடர்ந்து கனடாவும் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.
3: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ளார். 38 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் மட்டுமன்றி இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதே இவ்விஜயத்தின் நோக்கம் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார்.
4: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாம் வழங்கிய பதிலுரையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை உருவக்கீலி செய்யும் விதத்தில் சைகை காட்டியதாக விமர்சிக்கப்படுவதை முதலமைச்சர் விஜய் மறுத்துள்ளார். தாம் எதேச்சியாக வெளிப்படுத்திய உடல் மொழியில் எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் இவரையும் புண்படுத்தியதாக அர்த்தப்பட வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
5: மியூசிக்னா என்ன?
6: மியூசிக்னா இசை.
5: இசைனா?
6: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
5: இசை எங்கே இருந்து தெரியுமா?
6: என்ன சார், இது கூட தெரியாது.
2: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
4: 6:31 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
3: வணக்கம். நல்ல சுகமா இருக்கின்றோம் பபி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க பபி?
7: படம் வந்து சிகரம், இதோ இதோ என் பல்லவி, எஸ் பி பாலசுப்ரமணியன், சித்ரா சேர்ந்து படிச்ச பாட்டு.
3: பாடுங்க.

0: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் இன் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6474598669.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
2: 416-461-6401.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.
0: நேரம் 6:39 ஈஸ்ட் FM இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
5: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் ரவி சரைக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா சுமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரவி?
6: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
0: ஈவினிங்ல உற்சாகமா இருக்கிறீங்க போல இருக்கு.
6: மணிமேக் பண்றோம்
0: பாத்தீங்களா? இதை விட வேற உற்சாகம் வேணும். கேட்கும் போது எங்களுக்கே அந்த உற்சாகம் பத்திக்குது ரவி.
5: என்ன
0: பாடு கேக்கலாம்? செந்திர
6: பாண்டி படத்துல இருந்து சின்ன சின்ன செய்தி சொல்லி அந்த பாடல்
5: எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி ரவி.
6: நன்றி இருவருக்கும். நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:40

0: நேரம் 6:45 இஸ்டெஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ் பிரெஞ்சு மேத் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ் பிசிக்ஸ் அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் செட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210 ஃபோக்கஸ் எஜுகேஷன்.

0: நேரம் 6:51 இஸ்டம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் மணிந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளலாம்.
0: தொடர்ந்து நம்மோரி நீங்க தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த் இனிமே

0: இசையெங்கும் கேட்கும் இசை East FM, eastfm.ca, eastfm.ca. பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஹேண்டர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 15 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
1: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
2: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6472-2564. LegacyLearningHub.ca.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலர்களுக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
0: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
9: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
9: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4574-0651. Conditions apply.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 647-522-1775 6475221775 6475221775 KM Business.ca.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்க கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
5: மாலை வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லமா இருக்கிறேன்.
4: உங்களோட அந்த வரவேற்பு எல்லாம் நல்லா இருந்துச்சுதா?
5: அதான் ரெட் கார்பெட் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேத்தது மிக்க மகிழ்ச்சி.
4: அந்த மகிழ்ச்சிக்கு எங்களுக்கும் மகிழ்ச்சி. சரி, நாங்களும் இன்றும் வளமை போலவே 9 மணி வரைக்கும் நம்ம ஊரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று செப்டம்பர் 8 நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்க போகிறீர்கள்.
5: தற்சாக ஈஸ்டவம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள ஈஸ்டவம் வழியாகவும் உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் போன்ல உங்களுடைய போனில் ஒரு ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
4: வெளியே காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் தற்பொழுது 23 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 25 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 19 டிகிரி செல்சியஸ். புதன்கிழமையானாலே மழை நாளா என்ற மாதிரி அந்த இவ்வளவு நாளா வீக்கெண்ட்ல இருந்துச்சு, இப்ப அது புதன்கிழமைக்கு வந்துட்டு சாகனா.
5: அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து குளிர்காலம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி
4: கொண்டிருக்கு. எனவே நாளைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா இடியுடன் கூடிய மழை எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதுவும் அதிகூடிய வெப்பநிலையாக பகல் பொழுதுகளில் 24 டிகிரி செல்சியஸ், 32 உணரப்பட போகிறது. நாளை முழு நாளுமே ஒரு மழையுடன் கூடிய நாளாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அப்படியே வாகன எரிபொருளின் விலையும் பார்த்துடலாம். எந்தவித மாற்றங்களும் இல்லை வாகன எரிபொருளின் விலையில்.
5: ஆமாம், தொடர்ச்சியாக நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். முதல் மணித்தியாலத்தில் நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையை உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். அதனை அடுத்து நல்லதா நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் இன்றைக்கு ஹாட்டா ட்ரெண்டிங்காக முக்கியமான 3 செய்திகளை உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது.
4: 2 மணித்தியாலத்தில் அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சி இன்றும் இருக்கின்றது. 7:00 to 8:00 8:30 வரைக்கும் போட்டி நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து செய்திகள். இது மட்டுமில்லாமல் தொடர்ந்தும் 2 மணித்தியாலங்கள் நல்ல நல்ல பாடல்களும் வரப்போகின்றன. எனவே தொடர்ந்து மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்

0: நேரம் 7:09 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் நேரம்.
1: தன் புனல் என்ற வார்த்தையை தான் நாங்கள் இன்று எடுத்து வந்திருக்கின்றோம். குளிர்ந்த தெளிந்த நீர் இல்லாவிட்டால் ஆற்று நீர் என்பதை தான், அதாவது கூல் ஃப்ரெஷ் வாட்டரை தான் தன் புனல் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
0: அப்ப இனிமே யார்ட்டையும் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தன் புனல் கொண்டு வாங்க.
1: குளிர்ந்த குளிர்ந்த தண்ணீர்னா நீங்க அப்படித்தான் கேட்கணும்.
0: சரி, இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். இதுக்கான விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, தன் என்றால் குளிர்ந்த, புனல் என்றால் நீர், வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் நதிகள், அருவிகள் அல்லது தடாகங்களில் ஓடும் குளிர்ந்த நீரை நயம்பட விவரிக்கும் சொல் தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. இது எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை காஞ்சியில் வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா.
1: எனவே இன்று எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் சொல் தன் புனல் என்பதாகும்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் சஹானா.
1: இப்படியெல்லாம்
0: ஆசை இருக்கு, ஆனா நடக்குமான்னு தெரியல.
1: நட்டதும் ரோஜா இன்றைய பூக்கணும், நினைச்சவன மழை பெய்யணும். நாங்க நினைச்சனாலதான் இன்னைக்கு மழை பெய்ய போதும்.
0: நாளைக்கு மழை பெய்யறதுக்கு நீங்க தான் காரணம்.
1: அவன் நான் நினைச்சனாலதான்
0: நீங்க நினைச்சாலும். 7:23 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா 4 விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: அந்த வகையில் இன்னைக்கு என்ன அப்படி நல்ல விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு புதிய பெரிய இலக்கை அடையும் எண்ணம் இருந்தால் அதை மற்றவர்களிடம் உடனடியாக பகிர்ந்து கொள்வதை தவிருங்கள் அப்படின்றதான் நல்ல விஷயமா இருக்கு.
0: அதாவது உங்களோட வாயை உலர் வாயா வைத்துக்
1: கொள்ளாதீர்கள்.
0: உளவியலில் சமூக உண்மை போலியான திருப்தி, சோசியல் ரியாலிட்டி இஃபெக்ட் என்று அழைப்பார்களாம். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க போவதாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, தினமும் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய போகிறேன், இல்லாட்டி ஒரு புத்தகம் எழுத போகிறேன், இந்த மாதிரி புதிய புதிய முயற்சிகளை பிறரிடம் கூறும் பொழுது அவர்கள் தரும் பாராட்டுகள் வந்து உங்களுடைய மூளைக்கு அந்த வேலையை ஏற்கனவே செய்து முடித்து விட்டது என்ற ஒரு போலியான நிறைவை தந்து விடுமா?
1: ஆமாம், இதனால் மூளையில் டோபமைன் ஹார்மோன் சுரந்து அந்த இலக்கை உண்மையிலேயே அடைவதற்கு தேவையான உண்மையான தீவிர உழைப்பையும் ஆர்வத்தையும் அது குறைத்து விடும். அதனால வந்து அதுக்கப்புறம் நீங்க அதை செய்யணுமா இல்ல வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு
0: எனவே நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, செய்ய நினைக்கும் பொழுது, அதை வந்து ஒரு அளவுக்கு முடிச்சு விட்டு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுது அந்த அந்த
1: முயற்சி
0: சொல்லலாம். 7:25 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சவிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் இன் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 647-534-4509. ஸ்கார்போவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். Focus Educational Services Inc. 647-534-4509, 647-534-4509, 8130 Shepherd Avenue East, Unit 210.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: East FM. தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்புகளுக்கு பதிலாக கனடா விதித்த வரிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வர்த்தக போரில் கனடா வெற்றி பெறும் என்பதை நம்மால் காண்பிக்க முடியும் என கனடிய தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வழமையான நிலைமைகளில் இந்த வர்த்தக போர் கனடாவுக்கு பாதகமானது என்ற போதிலும் தற்போதைய டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியில் பல்வேறு சாதகமான விடயங்கள் கனடாவுக்கு உள்ளதை மக்கில் பல்கலைக்கழக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு வழிவகுத்த ஹமாஸ் அமைப்பின் தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகம் முன்கூட்டியே எச்சரித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் கூறியுள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுடன் பேசிய அமீரகத்தின் தலைவர் ஹமாஸ் அமைப்பின் திட்டம் பற்றி 10 நாட்களுக்கு முன்னரே எச்சரித்ததாகவும் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அதனை நம்பவில்லை என்றும் அவை தெரிவித்துள்ளன.
0: இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்கூறலை வழங்குவதில் முன்னேற்றங்கள் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை விசனம் வெளியிட்டுள்ளது. அதேவேளை தமிழ் மக்களின் கரிசனைகள் இந்த அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சி வரவேற்றுள்ளது.
1: தமிழ்நாட்டு சட்டப்பேரவை அமர்வுகளில் குழப்பங்களை ஏற்படுத்தியமைக்காக திமுகவினர் காவலர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அவை குறிப்பில் இருந்து நீக்குமாறு திமுகவினர் அமளியில் ஈடுபட்டதுடன் ஆதாரங்களை முதலமைச்சர் தந்துள்ளதால் அவ்வாறு நீக்க முடியாதென சபாநாயகர் மறுத்திருந்தார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
1: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
2: 4370860002 4780602.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்காப்ரூவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 7:45 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
1: உள்ளூர் மற்றும் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரம். அந்த வகையில் அமெரிக்கா கனடா வர்த்தக மோதல் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது. கனடா சுமார் 28 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு 15% முதல் 50% வரை பதிலடி வரிகளை விதித்துள்ள நிலையில், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அரசின் ஒப்பந்தங்களில் கனடாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை தடை செய்ய உத்தரவிட்டிருக்கிறாரா.
0: மேலும் கனடாவின் நிறுவனத்திடமிருந்து அமெரிக்க விமான நிறுவனங்கள் விமானங்களை வாங்குவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோருக்கான செலவுகள் உயரும் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறதா.
1: இன்னொரு விஷயமாக, பல ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவும் சீனாவும் மீண்டும் ராணுவ பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றன. செப்டம்பர் 4 நடைபெற்ற இந்த சந்திப்பில் பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து இருதரப்பும் பேசியதுடன் ராணுவங்களுக்கு இடையிலான தொடர்பை அதிகரிக்கவும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றன.
0: அதே மாதிரி 2018 பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆனால் சீனாவுடனான ராணுவ ஒத்துழைப்புக்கு கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது.
1: இன்னொரு விஷயமாக, ஈரானுடன் நீடிக்கும் மோதலில் அமெரிக்க ராணுவம் மேலும் 5 ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அழித்திருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது.
0: இதற்கு பதிலாக ஈரான் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இலக்குகளை நோக்கி ஏவுகணைகள் வீசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதுடன் உலகளாவிய எண்ணெய் விலையும் உயர்ந்திருப்பதாக தெரிய வருகிறது.
1: இதுவரை நேரமும் முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்தஃபம் வானொலியோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கமன், மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.
4: The station with the best music.
5: It's East FM.
6: It's East FM.
7: Feel the power. Feel the bass. 102.7 FM.
8: Roja Pundotam.

0: நேரம் 8:01 இஸ்தஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தொடர்ச்சியாக நீங்களும் இஸ்டஃபம் நிகழ்ச்சிகளை இஸ்டஃபம் வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டஃபம் 102.7, இஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: வெளியே காலநிலை 23 டிகிரி செல்சியஸ், சுனநிலை 26 உணரப்படுகின்றது. வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. இரண்டாவது மனத்தளத்துக்கு வந்திருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் அள்ளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கின்றது. அள்ளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியில் வளமையா நாங்கள் ஒரு நாட்டின் வளம் இல்லாவிட்டால் ஒரு உற்பத்தி எந்த நாட்டில் மிக அதிகமாக உற்பத்தியாக இருக்கின்றது என்ற கேள்விகளோடு தான் வருவோம். இன்றும் ஒரு கேள்வி, ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, அதனூடாக நீங்களும் இணைந்து பதில் சொல்ல முடியும்.
1: அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் கேட்க இருக்கும் கேள்வி, சமையலுக்கு பயன்படும் சூரியகாந்தி எண்ணெய் அதாவது சன்ஃபிளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதற்கான பதிலை கண்டுபிடித்துவிட்டால் நேர்கள் எந்த கொள்ளலாம்? 416-554-4040.
0: சமையலுக்கு பயன்படும் சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.